நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மா அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102

1.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 11 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி மாதம் 18 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 2 தேதி வியாழக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் தன்யாசி.

0: இதுவரை வலம் வந்தது தன்யாசி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைத்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம் மக்கட்பேறு 7வது அதிகாரம் முதல் குறட்பா.

ஒருவர் அடையக்கூடியவற்றுள் அறிய வேண்டியவற்றை அறியவல்ல மக்களை பெறுவதைவிட சிறந்ததொன்று வேறில்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 கால்நடை நமக்கு தோழன் அம்மா, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர். இதில் நிறங்கள் சொல்லும் ரகசியம் பற்றி கூறும் டெக் பைட். தொடர்ந்து செய்திச் செய்திகள், திருச்சி மூட்டுவாத நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர். ரகுநாதன் அவர்கள் வழங்கும்

0: மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ் வார சிறப்பு தொடரில் கொல்லிமலை குறித்த தகவல்களை தருகிறார் தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே கந்தவேல் அவர்கள். 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியில் மரங்கள் ஆர்வலர் பி தாமஸ் அவர்கள் பங்கு பெறும் நீரலை நிகழ்ச்சி. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், புது புது அர்த்தங்கள் ரன் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் எதிர்பாராமல் கிடைத்த உதவி குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 வசந்தன் கோவின் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் குறித்த நீர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பாரதி அவர்கள். இரண்டு 2:30 மண்ணின் மனம் சேலம் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 3:00 இசை தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 4:00 சந்தேஸ் டூ சோல்ஜர்ஸ். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 ஓடி விளையாடு இளம் கால்பந்து வீரர் ஜி கே விசாகன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகத்தில் இன்று தரமான வாழைக்கன்று தேர்வும் நிலத்தை தயார் செய்தலும் குறித்து திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் வி குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் குறித்து டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி யுவராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எட்டு மணிக்கு பிஃபா கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே. இரவு 10:30 முதல் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 இரண்டாவது அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனையை ஆட்டு நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 அரங்கிசையில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை, சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. 11:00 தேன் சிந்து நேரம். 12:10 சங்கீத சாரலில் எம் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:07 தருமபுரி மாவட்ட செய்தி மடல். 9:30 நாடக மலரில் விடியலை நோக்கி நாடகம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் அமல் ஆண்டனி, மார்கி மது ஆகியோர் வழங்கும் நாட்டுப்புற இசை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
1: நேரம் 6:00. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியா ஜப்பான் இடையே புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஜப்பான் பிரதமர் சானே தகைச்சியும் பங்கேற்கின்றனர். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி

வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில்

0: சேர்க்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித்தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: மனநலனுக்கும் மனத்திறனுக்கும் உரிய பயிற்சிகளின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை. புத்தகங்களை முழுமையாக வாசித்து நமக்கு தேவையான குறிப்புகளை தேடி தேடி திரட்டும்போது மூளைக்கும் மனதிற்கும் நல்ல பயிற்சி இயல்பாகவே கிடைத்தது. ஆனால் தேடு எந்திரங்கள் தேடித்தரும்போது நம்முடைய நேரம் வேண்டுமானால் மிச்சப்படலாம், ஆனால் நம்முடைய மூளையின் செயல்திறனை மறைமுகமாக மழுங்கடித்து கொண்டே இருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். முழுமையான அணுகுமுறை இல்லாமல் பகுதியளவு அணுகுமுறைக்கு நம்முடைய தொழில்நுட்பங்கள் நம்மை மாற்றிவிட்டன. மனப்பாடம் செய்வது கல்வி முறையில் பாடத்திட்டத்தில் வேண்டாம், புரிந்துதான் படிக்க வேண்டும். ஆனால் சிலவற்றை மனப்பாடம் செய்வது மூளைக்கு உரிய நல்ல பயிற்சியாகும். ஆனால் இன்று வீட்டு உறுப்பினர்களின் தொலைபேசி எண்கள் கூட நமக்கு மனப்பாடம் இல்லாமல் அலைபேசியில்தான் தேடி தேடி எடுக்க வேண்டிய காலகட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு சொல்லிற்கான அர்த்தத்தை அகராதியில் தேடும்போது பக்கங்களை திருப்பும்போது கூடுதலாக இரண்டு அல்லது மூன்று சொற்களுக்குரிய அர்த்தத்தை தெரிந்து கொண்ட காலம் இன்று மலையேறிவிட்டது. எந்த சொல் வேண்டுமோ அதற்குரிய அர்த்தம் மட்டுமே இணையவெளியின் தேடு எந்திரத்தில் நமக்கு கிடைத்து விடுகிறது. கூட்டுவதற்கு பயன்படும் கால்குலேட்டர் நமது வேலையை எளிதாக்கலாம், ஆனால் மூளைக்கு கிடைக்க வேண்டிய எளிய பயிற்சிகள் கிடைக்க விடாமல் கால்குலேட்டர்கள் செய்து விடுகின்றன. உலக பிரகாரமான வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அறவே நீக்குதல் இயலாது. மூளைக்கு பயிற்சி என்ற வகையில் நாம் அவ்வப்போது பாரம்பரிய முறைகளையும் பயன்படுத்தத்தான் வேண்டும். சுடோகு போன்ற விளையாட்டுகள், வினாடி வினா போட்டிகள், வார்த்தை விளையாட்டு, குறுக்கெழுத்து போட்டி போன்றவை நாம் மூளைக்கு தரும் பயிற்சிகளாகும். கற்றுக்கொள்ள நம் மூளை எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேக்க நிலை என்பது நம்முடைய மன உணர்வுதான், மூளைக்கு அல்ல. புதிய புதிய திறன்களும் பயிற்சிகளும் தான் மூளைக்கு சத்து தரும் டானிக் என்பதை உணர வேண்டும். நாள்தோறும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் நபருக்கு முதுமை என்பது தள்ளிப்போய் இருக்கிறது. இளமையாக உணர்வதில் உள்ள எத்தனையோ உத்திகளில் ஒன்று புதிய புதிய பயிற்சிகளும் புத்தம் புதிய திறன்களும் தான். பழக்கமான விஷயங்களை புதுமையான முறையில் செய்வதும் நம் மூளையை புத்துணர்ச்சி பெற செய்யும். உதாரணமாக, ஓர் இடத்திற்கு செல்ல பல பாதைகள் இருந்தால் ஒரே பாதையிலேயே செல்லாமல் மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என உளவியல் நிபுணர்கள் கூறுவர். நட்பு வட்டாரத்தில் புதிய நண்பர்களுடன் சேர வேண்டும். ஏற்கனவே உள்ள நண்பர்களின் நட்பினை புதுப்பிக்கும் வகையில் அவ்வப்போது தொலைபேசியிலோ நேரிலோ கலந்துரையாடல் செய்ய வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நாளை செய்து முடிக்கலாம் என்று இன்று நாம் நினைக்கும் செயல்களை நாளை நம்மால் செய்ய முடியும்தான். ஆனால் இன்று இருக்கும் விவேகமும் வேகமும் நாளை இருக்குமா என்பது சந்தேகம்தான். அதனால் இன்றை செய்யலாம், அதை நன்றாகவே செய்து முடிக்கலாம். இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகள திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று நம் மனம் துடிக்கும் போது பேசாமல் அமைதியாக செல்வதும் தான். பக்தி மனம் நிறைக்கும் தெய்வீக கானங்களுடன் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் எம் எம் யூசுப் குரலில்.

வாழ்வில் நமக்கு சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மிடம் எல்லாம் இருந்தாலும் சரி, எதுவும் இல்லாவிட்டாலும் சரி, நடக்கும் ஒவ்வொன்றையும் நம் மனதால் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில்தான் இருக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் பி. சுசிலா குரலில்.

அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் இன்பம், கொடுத்தாலும் இன்பம். அன்பை மட்டும் நாம் அதிக கடன் கொடுக்கலாம், ஏனெனில் அதிக வட்டியுடன் நமக்கே திரும்ப கிடைக்கும் என்பதால். ஆனந்த ராகத்தில் இனிவரும் பாடல் சோபனா விக்னேஷ் குரலில்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி மாதம் 18 நாள் வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. செம்மறி மற்றும் வெள்ளாடு வளர்ப்புல கறிக்குட்டிகள் வளர்க்கறதுங்கிறது குறைந்த காலத்துல வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலா பலர் செஞ்சுட்டு வராங்க. குறைந்த காலமே செய்யக்கூடிய தொழிலா இருந்தாலும் அதையுமே அதிக லாபம் தரக்கூடிய தொழிலா மாற்ற சில ஆலோசனைகளை தருகிறார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
2: கறிக்குட்டிகள் வளர்த்துறதுல வந்து செம்மறி ஆட்டுக்குட்டிகளையும் வளர்த்தலாம், வெள்ளாட்டுக்குட்டிகளையும் வளர்த்தலாம். வெள்ளாட்டுக்குட்டிகளை விட செம்மறி ஆட்டுக்குட்டிகள் வந்து விரைவான உடல் வளர்ச்சியை வந்து அடைஞ்சிரும். இப்போ நம்ம விற்பதற்கு தேவையான உடல் எடை வந்து ஒரு 3 to 4 மாதத்துல

நிறைய செம்மறி குட்டிகளில் வந்துடும். ஆனால் வெள்ளாட்டு குட்டிகளில் வந்து அந்த விற்பனை எடை வர்றதுக்கு வந்து ஒரு 5 மாதம் அல்லது 6 மாதம் ஆகும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அந்தந்த ஏரியாவில் எந்த குட்டிகள் வந்து உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வெள்ளாட்டு குட்டிகளா அல்லது செம்மறி குட்டிகளா அப்படிங்கிறத தீர்மானித்து வாங்கலாம். இப்போ இதில் செம்மறி குட்டிகள் பார்த்திங்கன்னா 3 மாதம் to 4 மாதத்துக்குடைய குட்டிகளை வந்து ஒரு 15 to 18 கிலோ இடையில வெளியிலேருந்து வாங்கணும். வெளியிலேருந்து வாங்கணும்னா எங்கேருந்து வாங்கணும்னா இந்த குட்டிகளை வந்து சந்தையிலையும் கிடைக்கும் அல்லது பண்ணைகள்லேயும் கிடைக்கும், தாயாடுகள் வச்சு வளர்த்துறவங்ககிட்டையும் கிடைக்கும். வாங்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும். இப்போ சந்தையிலேயே வாங்கும்போது நமக்கு நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய சந்தைகள் வந்து இரவு நேரங்களில் நடக்கும். அப்போ வந்து நோய்க்குட்டிகளை வந்து தெளிவாக பார்த்து வாங்க முடியாது. அதனால் பகல் நேரங்களில் பண்ணைகளில் காடுகளில் வளர்த்துறவங்ககிட்ட போய் கிடா குட்டிகளாக பார்த்து வாங்கணும். பிறவு குட்டிகள் வளர்த்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வளர்த்தும் போது அதனுடைய உடல் எடை வந்து கிடா குட்டிகளை மாதிரி சீக்கிரம் வராது. பிறவு குட்டிகள் உடல் எடை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதனால் விவசாயிகள் எல்லாருமே வந்து கிடா குட்டிகளாக பார்த்து வாங்குறாங்க. இந்த கிடா குட்டிகளை வாங்கும்போது நல்ல உடல் ஆரோக்கியமாக, உடல் எடை வந்து 15 கிலோவுக்கு கீழே போகக்கூடாது. 15 கிலோவுக்கு கீழே போகும்போது சில தொந்தரவுகள் வந்தது அப்படின்னா அதை வந்து பராமரிப்பது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 15 கிலோவுக்கு மேலே குட்டிகள் இருந்ததுன்னா அதில் ஏதாவது நோய் தாக்கம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணி குட்டிகளை வந்து காப்பாற்றிடலாம். அதே 15 கிலோவுக்கு கீழே குட்டிகள் இருக்கும்போது நோயிலேருந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகளை, ஒரு 18 கிலோவுக்குள்ளே இருக்கிற குட்டிகளை செலக்ட் பண்ணி வாங்கணும். வாங்கும்போது நோய் இல்லாத குட்டிகளாக பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் உடல் எடையும் ரொம்ப முக்கியம். 15 கிலோ ஆவரேஜாக இருக்கிற மாதிரி குட்டிகளை வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த குட்டிகளை கொண்டு வந்து நம்ம இடத்துல தீவனத்தை வந்து பழக்கணும். ஏன்னா அந்த வயசு வரலும் அந்த குட்டிகள் எல்லாமே தாயாட்டுகள் கூட தான் இருந்திருக்கும், மேய்ச்சல் முறையில் இருந்திருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டிகள் மட்டும் வாங்கி வளர்த்தும் போது அதை வந்து மேய்ச்சலுக்கு விடுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மேய்ச்சலுக்கு போய் வளர்ந்ததுன்னா போதுமான அளவு உடல் எடை வந்து வராது. தினமும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அது நடக்கும்போது கறியோட சதவீதம் வந்து அந்த அளவுக்கு வராது. ஷெட்டிலேயே இருந்து தீவனம் மட்டுமே சாப்பிட்டு அது வந்து வளர்ந்ததுன்னா நல்ல ஒரு வெயிட் கெயின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த குட்டிகளை வந்து மேய்ச்சலுக்கு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. ஷெட்டிலேயே வச்சுருந்து தீவனத்தை வந்து பழக்கணும். தீவனம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அடர் தீவனம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க, மேய்ச்சல் முறையில் தான் இருந்திருக்கும். அதுகளுக்கு வந்து அடர் தீவனத்தை வந்து கொடுக்கணும். வந்த உடனே ஒரு குட்டிக்கு 50 கிராம் அளவில் அதை வந்து ஆரம்பிக்கணும். ஒரு 5-6 நாளுக்கு அந்த 50 கிராம் சாப்பிட்டு பழகிடும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அதிகப்படுத்தணும். ஒரு நாளைக்கு 100 கிராம் அப்படிங்கிற விதத்தில் ஒரு வாரத்துக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் 150 கிராம் அப்படிங்கிற அளவில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 200 கிராம் அப்படிங்கிற விதத்தில் ஒரு குட்டிக்கு கொடுக்கணும். அப்படி 200 கிராம் அப்படிங்கிற போகும்போது அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணும். காலையில் 100 கிராம், சாயந்தரம் 100 கிராம். அந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒருக்கா, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா 50-50 கிராமாக அதிகப்படுத்திக்கிட்டே போச்சுன்னா அந்த குட்டிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. வந்த உடனே அந்த குட்டிகளுக்கு வந்து ஒரு 150 கிராம் அப்படிங்கிற விதத்தில் கொடுத்தீங்கன்னா அந்த குட்டிகளுக்கு வந்து சீரண செரிமான பிரச்சனை ஏற்பட்டு குட்டிகள் வந்து இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கறிக்குட்டிகள் வளர்த்துறதுல வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்த உடனே அறதை ஒன்று அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50-50 கிராமாக அதிகரித்துக்கிட்டு போய் அதுக்கு பழக்கப்படுத்தணும். ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரி பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அந்த குட்டிகளுக்கு எதுவுமே ஆகாது. இது கூட உலர் தீவனம் கொடுக்கணும். உலர் தீவனம் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். உலர் தீவனம்னு பார்த்தீங்கன்னா கடலைக்கொடி, கொள்ளுக்கொடி, நரிப்பயிர் கொடி, சோளத்தட்டு, வைக்கோல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து தூள் தூளாக வெட்டி ஒரு நாளைக்கு 1/2 கிலோவிலிருந்து 1/2 கிலோ வரலும் ஒரு குட்டிக்கு வர்ற மாதிரி கொடுத்தோம்னாவே போதும், நல்ல ஒரு வெயிட் கெயின் வந்து அந்த கறிக்குட்டிகளில் வரும். குறிப்பாக வந்து செம்மறி ஆட்டு குட்டிகளில் இதில் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 4 to 5 கிலோ உடல் எடை வந்து ஏறும். இப்போ இது மாதிரி நம்ம ஒரு 3 to 4 மாதம் வளர்த்தனோம்னா நம்ம 15 கிலோவில் வாங்குற குட்டி வந்து ஒரு 3 to 4 மாதத்தில் ஒரு 30 கிலோ அல்லது 32 கிலோ 35 கிலோ உடல் எடை வந்த உடனேயே விற்றுடலாம். இது மாதிரி ஒவ்வொரு டைமும் கறிக்குட்டிகளை வாங்கி ஒரு 3 மாதம் இந்த மாதிரி உலர் தீவனமும் அடர் தீவனமும் கொடுத்து வளர்த்தி அதுக்கப்புறம் விற்றோம்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 பேட்ச் அல்லது 3 பேட்ச் வந்து எடுக்கலாம். இப்படி எடுக்கும்போது இந்த தீவன செலவு மற்ற செலவுகள்லாம் போக ஒரு குட்டிக்கு குறைஞ்சது 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வளர்ப்பும் போது அந்த 3 மாதத்தில் வந்து குட்டிகளுக்கு மாதம் ஒரு டைம் குடற்புழு நீக்கம் கொடுக்கணும். அது இல்லாமல் செம்மறியாடுகளில் முக்கியமாக வரக்கூடிய பிபிஆர் நோய்க்கான தடுப்பூசியை போடணும். ப்ளஸ் என்ட்ரோடாக்சிமியா துள்ளுமாரி நோய்க்கான தடுப்பூசியும் போடணும். 21 நாள் இடைவெளியில் இந்த 2 தடுப்பூசியும் போடணும்.
பூச்சி மருந்து மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும், ஒரு 3 டைம் பூச்சி மருந்து கொடுக்கணும். இந்த மாதிரி வளர்த்தும் போது குட்டிகள் வந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வளர்த்துனீங்கன்னா

0: ஒரு வருஷத்துக்கு மூணு பேட்ச் குட்டிகள் வாங்கலாம், 3 மாதம் வளர்த்தலாம், விற்றுலாம். அந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு வளர்த்தி ஒரு 3 பேட்சை எடுக்கலாம். அந்த விற்கிறத வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த பக்ரீத் சமயத்தில், தீபாவளி சமயத்தில் மற்றும் பொங்கல் சமயங்களில் நல்ல ஒரு விற்பனை வந்து கிடைக்கும். அப்போ வந்து ரேட்டும் அதிகமாக இருக்கும். வெள்ளாடு வளர்ப்பு அல்லது செம்மறியாடு வளர்ப்பு, இந்த கறிக்குட்டிகள் வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது தகவல்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். 988 45 15 85 7, மறுபடியும் சொல்கிறேன், 988 45 15 85 7.
1: கால்நடை நமக்கு தோழனமா நிகழ்ச்சியில் இதுவரை குறைந்த காலத்திலேயே வருமானம் தரக்கூடிய செம்மறி மற்றும் வெள்ளாடு கறிக்குட்டிகள் வளர்ப்பு தொழிலை இன்னும் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலா மேம்படுத்த சில ஆலோசனைகளை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஜி விஜயகுமார் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம், திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 10:30 அளவில் மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. விவசாயிகள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நேற்று தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்த கொடிய நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவான பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசியினை போட்டுக் கொள்ளுமாறும், எந்த ஒரு கால்நடையும் இந்நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பாரதி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் தரமான வாழைக்கன்று தேர்வும் அதற்கான நிலத்தை தயார் செய்தலும் குறித்து போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி குமார், தொடர்ந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் குறித்து தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் ஆகியோர் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த உச்சி மாநாட்டின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சியுடன் பேச்சு நடத்துகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்து வலுப்படுத்தும் வகையில் இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சிக்கும் உடனான பேச்சுக்களை தொடர்ந்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் நேற்று மாலை புதுதில்லி வந்தடைந்தார். இதற்கிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த சந்திப்பு இந்தியா ஜப்பான் மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். தங்களுடைய கூட்டு முயற்சிகள் மூலம் இந்தியாவும் ஜப்பானும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாற்பட்டும் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி முதன்முறையாக இந்தியாவில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலம் வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ராஜ்குமார் வலியுறுத்தினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத விண்ணப்பித்த அனைத்து தனித் தேர்வர்களுக்கும் தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இன்று முதல் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டை www.dge.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலத்தைச் சேர்ந்த வீரர் ஹர்ஷித்துக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற அவர் இந்த சாதனையை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இத்திட்டத்தின் கீழ் கிராமப் பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த தாமோதரன் மணிமேகலை தம்பதியின் மகன் ஹர்ஷித் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் கடந்த 2 வருடங்களாக பயிற்சி பெற்று வருகிறார். தேசிய அளவிலான போட்டிகளில் தொடர்ச்சியாக பதக்கங்களை குவித்து வரும் ஹர்ஷித் சீனாவில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். இதில் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கமும் தனிநபர் பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று வீரர் ஹர்ஷித் சாதனை படைத்துள்ளார். இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஆசிய சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சாதனை படைத்த பின்னர் சேலம் திரும்பிய ஹர்ஷித்துக்கு பெற்றோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்பதே தனது இலக்கு என்கிறார் தங்க மகன் ஹர்ஷித்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகள் ஆகியவற்றை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் திரு என் ஆர் இளங்கோ, தாவேக்கா அரசின் மீதான அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை மறைத்து திசை திருப்பவே தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவருக்கு திமுகவினர் பணம் கொடுக்க முன்வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு அரசியல் காரணங்களுக்காக தொடரப்பட்ட வழக்கு என்றும், இது தவறான குற்றச்சாட்டு என்பதை திமுக நிரூபிக்கும் என்றும் திரு என் ஆர் இளங்கோ தெரிவித்தார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

0: என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. இந்தியா மலேசியா இடையே இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து புதுதில்லியில் விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிழக்கு சிங்பூம் மாவட்டத்தில் 4 பேர் மலேரியா பாதிப்பால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளது. இணையம் வாயிலாக 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக ராஜ்கோட்டைச் சேர்ந்த ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு இடங்களில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையில் 9 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்களில் இயங்கி வரும் சாயம், தோல், சலவை உள்ளிட்ட தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர்களுக்கான ஒருவார அறிமுக பயிற்சி திட்டம் நேற்று தொடங்கியது. சரக்கு மற்றும் சேவை வரி தினத்தையொட்டி அது தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட மாதாந்திர கல்விசார் ஆய்வுக் கூட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி எஸ் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 68 ரன் எடுத்தார். பின்னர் இங்கிலாந்து அணி ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் 2வது ஆட்டம் நாளை மறுநாள் மான்செஸ்டரில் நடைபெறவுள்ளது. டாண்டனில் நடைபெற்ற இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஏ அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டானோவாவை வென்றார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணையும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து அணியும் பெல்ஜியம் அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும், பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான ஆண்டு உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சி மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசின் தவறுகளை மறைக்கவே திமுக மீது பழி சுமத்தப்படுவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பாதியிலேயே கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: விளையாட்டுப் போட்டிகளை, முக்கிய நிகழ்வுகளை மக்களிடையே கொண்டு செல்லும் செய்தியாளர்களின் சேவையினை ஊக்குவிக்கும் விதமாக இன்று சர்வதேச விளையாட்டு இதழியல் தினம் கொண்டாடப்படுகிறது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை 1946 பெற்ற கவிஞர், நாவலாசிரியர், ஓவியரான ஹெர்மன் ஹேசே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1877. ஸ்டெபன் உல்ஃப், சித்தார்த், தி கிளாஸ்பீட் கேம் ஆகிய படைப்புகள் மிக

மிகவும் சிறந்தவை. சித்தார்த் நூல் தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இயற்பியலாளர், வேதியியலாளர், கணிதவியலாளரான சர் வில்லியம் ஹென்றி பிராக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1862. படிகங்களின் அமைப்பை கண்டுபிடித்ததற்காகவும் எக்ஸ் கதிர் நிறமாலை மானியை உருவாக்கியதற்காகவும் 1915 இயற்பியலுக்கான நோபல் பரிசினை தனது மகன் வில்லியம் லாரன்ஸ் பிராகுடன் பகிர்ந்து கொண்டார். லேசர் மற்றும் லேசர் பயன்பாடுகள் தொடர்பாக 36 அமெரிக்க காப்புரிமைகள் பெற்ற சந்திரகுமார் நரன்பாய் பட்டேல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. மகாராஷ்டிரா மாநிலம் பூனாவின் பாராமதியைச் சேர்ந்த இவர் பொறியியலில் பட்டம் பெற்று பின்னர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். 1963 கார்பன் டை ஆக்சைடு லேசரை கண்டுபிடித்தார். இந்த லேசர் வெட்டுவதற்கும் பற்றவைத்தலுக்கும் தொழில்துறையில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஹோமியோபதி மருத்துவ முறையை உலகுக்கு உணர்த்திய மருத்துவர் கிறிஸ்டியன் சாம்வெல் ஹானிமன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1755. ஒத்ததை ஒத்தது குணமாக்கும் என்பது சாம்வெல் ஹானிமனின் கண்டுபிடிப்பு. வான்மண்டலத்தில் தோகை விரித்தாடிய கோவை மண்டல மயில் விண்வெளியில் கலம் செலுத்திய சரித்திர நாயகன் நீராறு இருந்ததென நிலவில் கண்ட கையருகே நிலவென கருத்தூட்டிய அறிவியலாளர் இந்திய விண்வெளி ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தினம் இன்று. 1958 பொள்ளாச்சியைச் சேர்ந்த கோதவாடியில் மயில்சாமி பாலசரஸ்வதி இணையருக்கு மகனாக பிறந்து மேல்நிலை கல்வியினை தமிழ் வழியில் கற்று பின்னர் முதுநிலை பொறியியல் பட்டமும் பெற்றார். 1982 இஸ்ரோவில் பணியமர்ந்த அண்ணாதுரை IRS-1A, INSAT-2A, சந்திராயன்-1, சந்திராயன்-2 முதலிய 20 மேற்பட்ட செயற்கைக்கோள்களின் திட்ட இயக்குநராக செயலாற்றி விண்வெளி ஆய்வில் தனக்கென தனி இடம் பதித்தார். 2008 அக்டோபர் 22 நிலவுக்கு வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட சந்திராயன்-1 மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் புகழை வானுயரச் செய்தது. இந்தியர்களின் நிலவு கனவினை நிஜமாக்கிய பெருமை பெற்றுத்தந்தது. நிலவினை கண்டறிய புவியில் உதித்த தமிழர் மயில்சாமி அண்ணாதுரையின் புகழ் போற்றுவோம்.

நேரம் இப்பொழுது 7 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. மிதமான வெப்பக்காற்று இதமாக உடல் வருடச் செல்லும் வேளையில் செவிகளில் ரீங்காரமிடும் பாடல்களோடு பயனுள்ள தகவல்களும் கேட்டு மகிழலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் காலை

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். நாம பாக்குற எல்லா பொருளுமே ஒரு மொழியை பேசுதுங்க, அது வாயில இல்ல வண்ணங்களால. நாம தினமும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கவர், பிஸ்கட் பாக்கெட், பேஸ்ட், எலக்ட்ரிக் கனெக்ஷன் வரைக்கும் எல்லா நிறமுமே நமக்கு சில விஷயங்களை சொல்லுது. ஆனா அந்த நிறங்கள் என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு தெரியுமா?
1: இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
0: நம்மை சுற்றியுள்ள வண்ண குறியீடுகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய நிகழ்ச்சி நிறங்கள் சொல்லும் ரகசியம். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சட்டப்படி இந்தியாவில் விற்கப்படக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்கள்லயுமே சைவம் மற்றும் அசைவ குறியீடு இருக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருந்துக்கு கூப்பிட்டா கூட அசைவம் இல்லனா அசைய மாட்டேன்னு சொல்லக்கூடிய அசைவ பிரியர்களுக்கான நிறம் என்னன்னா பழுப்பு இல்லனா சிவப்பு நிறமா. சதுரத்துக்குள்ள முக்கோண வடிவத்துல பழுப்பு இல்லனா சிவப்பு நிறத்துல இருக்குமா இந்த வண்ண குறியீடு. இந்த உணவுப் பொருட்கள்ல அசைவ மூலப்பொருள் முட்டை, இறைச்சி, மீன், கொழுப்பு இல்லனா விலங்குகள் சார்ந்த பிற பொருள் சேர்க்கப்பட்டிருக்கதை குறிக்குது. சாப்பாடுனாலே சைவம் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ பிரியர்களுக்கான நிறம் என்னன்னா சத

0: வட்டத்துக்குள்ள வட்டம், அதுல பச்சை நிறம். இந்த உணவானது முழுக்க முழுக்க சைவமானது அப்படிங்கறத குறிக்குது. இதுல எந்த விதமான விலங்கு பொருட்களோ, முட்டை, இறைச்சி இல்லைன்னா விலங்கோட கொழுப்போ சேர்க்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தமாங்க. அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய மின் சாதனங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வண்ண குறியீடு மொழி இருக்குதுங்க. ஒயர்ல மின் தடயங்கள்ல விதவிதமான வண்ணங்கள் பயன்படுத்துறது அழகுக்காக மட்டும் இல்ல, நமது பாதுகாப்புக்கும் கருவிகளின் இயக்கத்திற்கும் ரொம்பவே முக்கியமா இருக்குதுங்க. மின் அணுவியல் துறையில மின் தடைகள் ரெசிஸ்டர் மீது உள்ள வண்ண வளையங்கள் அதோட மதிப்பை உணர்த்துது. அதே மாதிரி மின் கம்பிகள்ல பயன்படுத்தப்படும் வண்ணங்கள் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்குதுங்க. சிவப்பு அல்லது பழுப்பு நிற கம்பிகள் லைவ் வயர்கள், இதுல மின்சாரம் சீரிப்பாயும். கருப்பு அல்லது நீல நிறங்கள் இருக்கக்கூடிய வயர்கள் வந்து நியூட்ரல் வயர்கள்னு சொல்றாங்க, மின் சுற்றை நிறைவு செய்பவை. பச்சை இல்லனா மஞ்சள் நிறங்கள்ல எர்த் வயர்கள், இதுதான் நம்ம ஷாக் அடிக்காம காப்பாற்றும் கவசம். உலக அளவுல இந்த வண்ண தரநிலைகள் பின்பற்றப்படுவதனால எந்த குழப்பமும் ஏற்படுறது இல்லையாங்க. இந்த வண்ணங்கள்லாம் இல்லனா இன்னைக்கே நாம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன், லேப்டாப் எதுவுமே சாத்தியம் இல்லங்க. ஒவ்வொரு நிறமும் ஒரு எச்சரிக்கையை, ஒரு வழிகாட்டுதலா நமக்கு தருதுங்க. ஒரு கேஸ் சிலிண்டர் அப்படிங்கறது ஒரு சாதாரண பொருள்லாம் இல்ல, அது அதிக அழுத்தத்துல வாயுவை அடைத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு மாதிரி. அதை திறக்கணும் அப்படின்னா அது உள்ள என்ன இருக்குது அப்படிங்கறத தெரியாம நாம செயல்படவே கூடாதுங்க. அவசர காலத்துல ஒரு பொறியாளர் இல்லனா ஒரு மருத்துவ ஊழியர் அந்த சிலிண்டரை பார்த்த உடனே இது தீப்பற்றும் வாயு, இது நெருப்புக்கு அருகில வைக்க கூடாது, இது ஆக்சிஜன் நொடியில புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி சிலிண்டர்கள் எல்லாம் ஒரே நிறத்துல இருந்துச்சுன்னா தற்செயலா ஒரு வாயுக்கு பதில இன்னொரு வாயுவை இணைக்க நேரிடும். இந்த கலப்பு மிகப்பெரிய வெடிப்புகளை உருவாக்கும். வண்ணங்கள் இந்த தவிர பூஜ்யமாக்குதுங்க. வாயுக்களுக்கான வண்ணங்கள் பெரும்பாலும் சர்வதேச தரநிலைகள் படி ஒரே மாதிரியா இருக்குமாங்க. சிலிண்டர் மேல இருக்கிற வர்ணங்கள் வெறும் அலங்காரம் மட்டும் இல்ல, அது விபத்துகளுக்கு எதிரான ஒரு அரணாங்க. ஒவ்வொரு உருளையும் ஒரு மொழி பேசுதுங்க. வெள்ளை நிறம் பார்த்தா அது உயிர் தரும் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும், சிவப்பு நிறம் பார்த்தா அது தீயை அணைக்கும் எச்சரிக்கைன்னு சொல்லும். அறிவியல் படைத்த அற்புதமே இந்த வண்ண குறியீடு. ஒவ்வொரு நிறமும் ஒரு பாதுகாப்பு, ஒவ்வொரு குறியீடும் ஒரு உறுதிமொழிங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. கழிவுகளை முறையாக பிரித்து மேலாண்மை செய்யறது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது. இதுக்காக உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் வண்ண குறியீடுகள் அதோட முக்கியத்துவத்தையும் தெரிஞ்சுப்போம். கழிவுகளை அதோட தன்மைக்கேற்ப தரம் பிரிச்சு மறுசுழற்சிக்கு அனுப்புவது இந்த முறையோட நோக்கமா இருக்குது. பச்சை நிற தொட்டி எதுக்காக இருக்குதுன்னா மக்கும் குப்பைகளை போடுறதுக்காக. உணவு கழிவுகள், பழத்தோள்கள், காய்கறி கழிவுகள், இலைதலைகள், தோட்ட கழிவுகள், இதெல்லாமே உரமா மாறக்கூடியது. இது எல்லாத்தையுமே நாம பச்சை நிற தொட்டியில போடலாம். நீல நிற தொட்டி, பேப்பர், அட்டை பெட்டி எல்லாம் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். காகிதத்தை இதுக்கு கொடுங்க, மறுசுழற்சி ஆகி மறுபடியும் அது புத்தகம் ஆகிடும். மஞ்சள் தொட்டி, இதுதான் நம்ம பிளாஸ்டிக் மன்னன். பாட்டில், கவரு, பிளாஸ்டிக் எதை வேணும்னாலும் இதுக்குள்ள தள்ளலாம். சும்மா தாறு மாறுன்னு அந்த பொருட்கள் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணிருவாங்களாம். அதுக்கப்புறம் சிவப்பு தொட்டி, இதுதான் பயங்கரமான ஆளு. பேட்டரி, மெடிசன், இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்களை இதுக்குள்ள போட்டுருங்க, தெரியாம மத்த தொட்டியில போட்டுறாதீங்க. இப்படி உலகத்துல உள்ள ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு நிறம் இருக்குதுங்க. அந்த ஒவ்வொரு நிறமும் ஒரு உண்மையை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குங்க. நாம ஒவ்வொரு பொருளையும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிறமும் சும்மா எல்லாம் இல்லங்க. ஒவ்வொரு நிறத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு, ஒவ்வொரு குறியீட்டுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குங்க. ஒரு சின்ன நிறம் ஒரு உயிரையே காப்பாத்தும்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல. உலகம் ரொம்பவே வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. நாமளும் நம்மளோட அறிவை அந்த வேகத்துக்கு அப்டேட் பண்ணுவோம். நிறங்கள் சொல்லும் மொழியை அறிவோம், பாதுகாப்பான வாழ்விற்கு வழிவகுப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலை வரிசைகளில் டெக் பைக் நிகழ்ச்சிகள், நிறங்கள் சொல்லும் ரகசியம்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல தகவல்களோடு பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம். காலை மலர்ல

0: சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் தங்களது கல்வியறிவை விளிம்பு நிலை மக்களுக்காக பயன்படுத்தி பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேசம் அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்கள் அறிவு தன்னம்பிக்கை வாய்ப்புகளுக்கான புதிய வழிகளை ஏற்படுத்தும் பட்டத்துடன் வெளியேறுவதாக அவர் கூறினார். மாணவர்களின் கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் பெற்றோரின் தியாகங்கள், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள், சமூகத்தின் ஆதரவு ஆகியவை வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் மாணவர்கள் சமூகத்திற்கு கடமையாற்றும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஆந்திரப்பிரதேச மத்திய பல்கலைக்கழகம் திறன் மேம்பாட்டு மையமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் சிறந்த பங்களிப்பை பல்கலை

0: கழகம் வழங்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். தில்லியில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பது குறித்த உயர்நிலைக் குழு கூட்டம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், நோய் பரவல் அதிகரிப்பை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் குடியிருப்போர் நல சங்கங்களை அரசு ஈடுபடுத்த வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியது. ஜம்முவில் பகவதி நகர் முகாமிலிருந்து துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா இன்று காலை முதல் குழுவின் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஷ்மீரின் இரட்டை பாதைகளில் 57 நாட்கள் நடைபெறும் யாத்திரை நாளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி நிறைவடைகிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை தொடங்குவதற்கு முன்பாகவே சுமார் 400,000 பேர் பதிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திய தரப்பு பாதுகாப்பு அமைச்சக இணைச் செயலாளர் திரு அமிதாப் பிரசாந்தும் மலேசிய தரப்பில் ராணுவ துணை தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் முகமது பின் அப்துல் ரஹ்மானும் கூட்டாக தலைமை தாங்கினர். இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பின் முழு அம்சங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான பரிமாற்றங்கள், இருதரப்பு பயிற்சிகள், திறன் மேம்பாடு, கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களைத் தவிர கேரளத்தின் பிற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் குறையும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது இணையவழி மோசடி வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவரை ராஜ்கோட் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதியவர் ஒருவரிடமிருந்து 25 லட்சம் ரூபாயை அனுப்புமாறு கட்டாயப்படுத்தி டிஜிட்டல் கைது அச்சுறுத்தல் விடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து போலி முதலீட்டு திட்டங்கள், ஆள்மாறாட்ட அழைப்புகள், டிஜிட்டல் கைது மோசடிகள் உள்ளிட்ட இணையவழி மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சிபிஐ வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் நடத்திய சோதனையின்போது 9 கிலோ கடத்தல் தங்கமும் 8.5 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், தில்லி ஆகிய இடங்களில் 3 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தில்லியில் சட்டவிரோதமாக தங்க உருக்காலை செயல்படுவதாகவும் கண்டறியப்பட்டது. பெங்களூரு விமான நிலையத்தில் சுமார் 2 கிலோ தங்கம் வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 42 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டதாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு கிரண் ரிஜிஜு, அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆகியோர் பார்வையிட்டனர். பாதிப்பு குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்த விரிவான அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இட்டாநகரில் நேற்று நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துரிதமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறும் தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தோஹாவில் நேற்று நிறைவடைந்தது.

0: ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அலி தமேனியின் இறுதிச் சடங்குகள் இம்மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக கூறினார். வெனிசுலா நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2,295 அதிகரித்துள்ளது. 11,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சுமார் 13,000 பேர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிபர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்க பாதிப்பு காரணமாக வெனிசுலாவில் 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று வெனிசுலா அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மிகப்பெரிய ஊஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி ஒரே வாரத்தில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பென்சா பகுதியில் ஏவுகணை பாகங்களை தயாரிக்கும் ஆலையையும் உக்ரைன் ராணுவம் தாக்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தாக்குதல்களை ரஷ்ய அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. ரஷ்ய வான் எல்லையில் பறந்த உக்ரைன் நாட்டிற்கு சொந்தமான 179 ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் தாக்கி அழித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. நாக் அவுட் சுற்றில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் காங்கோவையும் பெல்ஜியம் 3-2 என்ற கோல் கணக்கில் செனகலையும் வென்றன. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் ஆகர்ஷி காஷ்யப் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்யா ஹேமந்த் 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷாவை வென்றார். மற்றொரு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அன்னா டாட்டர்னோவாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளிம்பு நிலை மக்களுக்காக மாணவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா மலேசியா இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. கேரளத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழை பொழிவு குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் இப்பொழுது 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: இதமான காலை பொழுதை மேலும் இனிமையாக்கும் பாடல்களோடு தகவல்களும் தெரிந்து கொள்ளலாம் காலை மலரில்.

கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்ல பாடல்களோடு தகவல்களும். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில தங்கம் அப்படின்னும் போது எதுக்காக தங்கத்தை வச்சு நிறைய ஆபரணங்கள் செய்கிறாங்க, மற்ற உலோகங்களை ரொம்ப பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, வெறும் 1 கிராம் தங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய மெல்லிய கம்பியாக கூட அதை வந்து இழுத்து வளைக்கலாமா, அந்த அளவுக்கு நெகிழ்வான மென்மையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி தங்கத்தை பற்றி சொல்கிறாங்க. அதனால தான் அதை வச்சு குறைந்த அளவு இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சு கூட நிறைய ஆபரணங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாமா தங்கத்துடைய வெள்ளி விலை நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா. தங்கம் 1 கிராம் 13,251 ரூபாய், வெள்ளி 244.90 ரூபாய் விற்கப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். 108.20 ரூபாய் 100.05 ரூபாய் டீசல் 1 லிட்டர் விற்கப்படுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு 9வது

அது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற இருக்கிறது. வாய் நோய் தடுப்பூசி முகாம் நேற்றையிலிருந்து ஆரம்பித்து 10ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக இலவச தடுப்பூசி முகாம் நடைபெற இருக்கு. இந்த நோய் மிக கொடிய வைரஸ் கிருமிகள் மூலம் பிளவுபட்ட குழம்புகள் உடைய பசு, எருமை, வெள்ளாடு போன்ற இனங்களை எளிதில் தாக்கக்கூடிய ஒன்று. மேலும் இது காற்று மற்றும் தண்ணீர் மூலமாக ரொம்ப சீக்கிரம் பரவக்கூடிய ஒன்று. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுடைய வாயிலும் நாக்கிலும் கால் குழம்புகளுக்கு இடையிலும் புண் ஏற்படுமா, இதனால தீவனம் உட்கொள்ள இயலாம ரொம்பவே மெலிஞ்சு போய் வெயில் காலங்களில் மூச்சிறைத்தல், புறத்தோல் தன்மை ரொம்ப அடர்த்தியாகவும் அடர்ந்த ரோமங்களுடனும் காணப்படுமா, பால் உற்பத்தி முற்றிலும் குறைந்துவிடும், பாலூட்டும் கன்றுகளுக்கு உடனடியாக பால் இல்லாத காரணத்தினால இறந்துவிடும், அது மட்டும் இல்லாமல் மலட்டுத்தன்மையும் ஏற்படும், கால்நடைகள் வளர்ப்போருக்கு இது மிகப்பெரிய பொருளாதார இழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் வராமல் தடுப்பதற்கு கால்நடைகளுக்கு வருடத்திற்கு 2 முறை தடுப்பூசி போடணுமா, கால்நடை வளர்ப்போர் தங்களுடைய கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெறணும் அப்படின்னு ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு.

0: இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி மற்றும் உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய பற்றி தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோகெமிக்கல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சி வழங்குறாங்க. அதாவது மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங். இது நடைபெறக்கூடிய இடம் எங்க அப்படின்னா சென்னையில் நடைபெற இருக்கு. இதற்கான பயிற்சி காலம் 4 மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக அதாவது ஸ்டைஃபண்டாக 2000 ரூபாய் கொடுக்குறாங்களாமா. இதற்கு தகுதியுடையவர்கள் யார் என்றால் ஆதி திராவிடர் பழங்குடியினர், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, வயது வரம்பு 18-35 வயது வரை இருக்கலாமா, குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்களாம். இந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க. ஆரம்பகால ஊதியமா 18,000-22,000 வரை பெற இயலும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பற்றி விண்ணப்பிக்கிறதுக்கு தாட்கோ.com அப்படிங்கிற இணையத்தில் நீங்க விண்ணப்பிக்கலாம். சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் வரலாற்றுத் துறை சார்பில் இணைய வழியிலான தேசிய மாநாடு, தமிழ்நாட்டில் தேசியவாதமும் காலனித்துவ எதிர்ப்பும் என்ற பொருளின்மையில் இன்றைக்கு மற்றும் நாளைக்கு 2 நாட்கள் நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வினை நீங்களும் கேட்டு பயனடையலாம் அப்படின்னு சொல்லி திருச்சிராப்பள்ளி ராமசுவாமி கல்லூரியிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. நேர்களை உங்கள் நினைவிற்கு காலை 8 மணிக்கு இதே ராகத்தில் புதிய பாடல்கள்லாம் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்களுடைய வாட்ஸ்அப் தொலைபேசி எண் 938-546-102-1. காலை 9 மணிக்கு அரங்கிசேல UP ராஜு மற்றும் யு நாகமணி ஆகியோர் மாண்டலின் இசை இசைக்கிறாங்க. சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் குஞ்சிரா. நேரம் இப்ப 7:35 ஆச்சு. காலை மலரின் அடுத்த அங்கமாக ஒலிக்கிறது
1: எல்லாரோட ஆசையுமே ஆரோக்கியமான உடல்நலன். நல்ல பழக்க வழக்கங்கள் உடல்நலனை மேம்படுத்தும். உடல்நலனை இன்னும் மேம்படுத்த இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன டாக்டர்?
2: ஆர்த்ரைட்டிஸ் அப்படினா என்னன்னா 3 அல்லது 3க்கு மேற்பட்ட மூட்டுகள்ல, முழங்காலோ, மணிக்கட்டோ, கணுக்காலோ, விரல் ஜாயின்ஸோ, இதுலலாம் வந்து வலியோட சேர்ந்து வீக்கம், அப்புறம் அந்த வீக்கமும் வலியும் வந்து காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதே 1.5 மணி நேரத்துக்கு மேல ஸ்டிஃபா இருக்கிறது. அந்த வீங்கி இருக்கிற இடத்துக்கிட்ட பார்க்கும்பொழுது ஸ்கின் வந்து செவந்து போயிடுறது. சோ ரெட்னஸ், ஸ்வெல்லிங், தொட்டு பார்த்தா சூடா இருக்கிறது. காலையில் எழுந்திரிக்கும் போது ஸ்டிஃப்னஸ் வந்து 30 நிமிஷத்துக்கு மேல, 1 ஹவர் வரையிலும்.

0: எனக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே ரொம்ப டைட்டா இருக்கு டாக்டர், எல்லா ஜாயிண்ட்லயும். அது வந்து என்னன்னாக்க மூணு அல்லது அதற்கு மேற்பட்ட ஜாயிண்ட், இப்ப மணிக்கட்டு, விரல், கால், முழங்கால், பாதம் எல்லாம் சேர்த்து. இது மாதிரி இருந்ததுன்னா இது ஆர்த்ரைட்டிஸ்னுடைய ஆரம்ப ஸ்டேஜா இருக்கலாம். இதனுடைய டியூரேஷன் வந்து எவ்வளவு நாள் அப்படின்னு பாருங்க. அது சப்போஸ் ஒரு 15 நாளைக்கு மேல இதே மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற நோயினோட ஆரம்ப நிலையா இருக்கலாம். சோ இது என்ன நடக்கு அப்படின்னா எல்லா ஜாயிண்ட்லயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் இருக்கும். அந்த நீர் வந்து நம்மளுடைய ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு தேவையான லூப்ரிகேஷன், அது வந்து அதிகப்படியா சுரந்துடுறது. சோ அதிகப்படியான அந்த சைனல் ஃபுளுயிட் வந்து சுரந்துறதுனால வீக்கம் வருது. அந்த வீங்கின ஜாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ்னுடைய முதல் அறிகுறியா இருக்கும். சோ இது ஆர்த்ரைட்டிஸ்னுடைய ஆரம்ப ஸ்டேஜ். இதுவே வந்து உங்களுக்கு முதல் 6 மாசத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆரம்ப நிலை ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். ஆரம்ப நிலை ஆர்த்ரைட்டிஸ என்ன காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடோம்னா கரெக்டான விகிதத்துல மாத்திரை மருந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகி ரெமிஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இதே மாதிரி மூட்டு வலி நோய், மூட்டு வலி, வாத நோய், ஆர்த்ரைட்டிஸ் நோய் வந்து 2 வருஷத்துக்கு மேல இருக்கு, நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கல, ரொம்ப நாளா வந்து நம்ம இதை பத்தி கண்டுக்காம விட்டுட்டோம், அல்லது வலி வரும் பொழுது மட்டும் மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்புறம் விட்டுறோம் அப்படின்னா இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு மேல இருந்த நோய். சோ எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேஜ் அந்த நோய் வந்து குணமாகறது வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு லாங் டைம் மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் பேசும்பொழுது நம்ம ரூமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் பொதுவா எடுத்துக்குவோம். ரூமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது யூஷுவலா யங் டு மிடில் ஏஜ், ஒரு 16 வயசுல இருந்து 45 வயசுக்கு உள்ள காமனா பெண்களுக்கு, ஆண்களுக்கும் நாங்க பாக்குறோம் பேஷண்ட்ஸுக்கு அந்த ஏஜ்ல காமனா வருது. ஆனா குழந்தை பருவத்திலயும் ஆர்த்ரைட்டிஸ், ரூமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம் 16 வயசுக்கு முன்னாடி, அதே மாதிரி 60 வயசுக்கு மேலையும் வரலாம், அது லேட் ஆன்செட் ரூமடாய்ட் சொல்லுவோம். யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா, அம்மா அப்பாவுக்கு இருந்தா எல்லோருக்கும் வந்துடும் அவசியம் இல்லை, பட் ஹிஸ்டரி இருந்ததுன்னா அவங்களுடைய பெண்கள் குழந்தைகளுக்கோ அல்லது கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கோ அப்பாவுக்கோ இருந்தது, அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்ததுன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறது அந்த ஹிஸ்டரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எல்லா ஆர்த்ரைட்டிஸ் நோயாளியோட குழந்தைகளுக்கும் வந்துடும் பயப்பட வேண்டியது இல்லை. செகண்ட், அவங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த ஜீன்ல உள்ள சில மாற்றங்கள்னால வர்றது. அப்புறம் கிருமிகள் தாக்கத்தினால, இப்போ ஒரு வைரஸ் ஜுரம் வருது, சிக்கன்குனியாங்கிறது காமனா கொசுக்கடினால வரக்கூடிய வைரஸ் காய்ச்சல், அந்த வைரஸ் காய்ச்சல்னால வரக்கூடிய அந்த இம்யூனிட்டி வந்து மாறும் பொழுது அவங்க உடம்புல வந்து அந்த இன்ஃபெக்ஷனால வரலாம். 3வது வந்து ஆண்களா இருந்தாங்கன்னா ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு ரூமடாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ரிஸ்க் உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அதிகப்படியா வருது. 4வது வந்து சீசன் மாற்றங்கள், சில நேரங்களில் பாத்தீங்கன்னா கோல்டு சீசன்ல, மழை காலங்களில் இந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயினுடைய தன்மை வந்து அதிகமாகலாம். இதெல்லாம் வந்து அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமா தெரியறதுக்கு. பட் குளிர்காலம் வந்தாலே எல்லாருக்கும் வந்துடும் அவசியம் இல்லை, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரலாம்.
1: ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கான பரிசோதனை முறைகளை குறித்து நாளைய மருத்துவ நேரத்தில் விளக்கம் அளிக்க இருக்கிறார் திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள்.

0: नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: நேர்களை உங்கள் நினைவிற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 8 மணிக்கு வனம் நமது வளம் வன மகோத்சவ வார சிறப்பு தொடர் கொல்லிமலை குறித்த தகவல்களை தருகிறார் தாவரவியல் விஞ்ஞானி முனைவர் கே. கந்தவேல் அவர்கள். காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வன வார விழா சிறப்பு நிகழ்ச்சியாக மரங்கள் ஆர்வலர் பி. தாமஸ் அவர்களுடன் நேரலையில் சந்திக்கலாம். நேர்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. அது மட்டும் இல்லாம எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ணை குறிச்சுக்கோங்க, 938-546-102-1. இந்த நம்பர்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். பத்து மணிக்கு போடு ஆட்டம் போடு துள்ளலிசை பாடல்கள், அதனைத் தொடர்ந்து இருப்பட பாடல்களில் புது புது அர்த்தங்கள் மற்றும் ரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு உங்களுடைய விருப்ப பாடல்கள்லாம் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் உங்களோடு நாங்க. பயனுள்ள தகவல்களோடு பாடல்களும் கேட்டுட்டு இருக்கோம். காலை மலர்ல திருச்சிராப்பள்ளி வானொலி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல.

காலை மலர்ல திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளுடைய இன்றைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ ஒன்று 26 ரூபாய், கத்திரிக்காய் மற்றும் அவரைக்காய் 60 ரூபாய்னு விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்த வெங்காயம் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 36, மொச்சைக்காய் 80, சுரைக்காய் 24, சௌசௌ 36, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 96 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சேப்பக்கிழங்கு 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சேனைக்கிழங்கு தான் 40 ரூபாய்னு விற்கப்படுகிறது. உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 66, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய்னு, எலுமிச்சை பழம் 1 4 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்காய் 24 ரூபாய்க்கும், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 310, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில.

0: பணிபுரியும் தொழில்முறை அலுவலர்களுக்கான 3 ஆண்டு பகுதி நேர பிஇ பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் ஜூலை 12 வரை பெறப்படும் அப்படின்னு தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு 0422-259-0080 அப்படிங்கிற எண்லையும் அலைபேசி எண்ணான 94-869-77-75-7 மற்றொரு முறை சொல்றேன், 94-86-97-77-57 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லிருக்காங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ரொம்பவே குறைவா இருக்கும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, மத்திய வங்கக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்னு மீனவர்களுக்கான எச்சரிக்கையா மண்டல ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஏழு மணி 56 நிமிடம் ஆச்சு. காலை மலர் கேட்டு இருக்கோம்.
1: NCERT தேசிய

0: கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
0: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
0: NCERT
1: வகுப்பறையாகும்
0: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: பயனுள்ள தகவல்கள் பலவற்றோடு பாடல்களும் கேட்டு ரசிச்சோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல காலை மலர்ல நிறைவு பெற்றது இன்றைய காலை மலர்.

திருச்சி வானொலி முதலாளி வரிசை 9:36 கிலோஹெர்ட்ஸ்ல நாம இப்ப கேட்க போறோம் இதே ராகம். நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறக்கான நேரம். நீர்களே உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை 9:38, 546, 102, 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். முதல் பாடலை கேட்டிருக்கிறாங்க. கோட் படத்துல இருந்து யார் எங்கிருந்து அப்படின்னா கும்பகோணத்துல இருந்து பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், மலைக்கொடிப்பட்டி, சண்முகம் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

8 மணி 5 நிமிஷத்துக்கு கேட்டணிஞ்சிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா புரியாத புதிர் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. வாரியங்காவிலிருந்து வெற்றிச்செல்வி மணிசேகர்.

0: கேட்டிருக்கோம். இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஜெயிலர் படத்துல இருந்து யார், எங்கிருந்து அப்படின்னா பழனிவட்டம் கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன்.
1: இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன்.

0: டைகர் கா ஹுக்கும்.
1: இது ராகம் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நீர்களை அடுத்ததா 9 மணிக்கு இசை பிரியர்களுக்காக வர இருக்கிற அரங்கிசை நிகழ்ச்சியில இன்னைக்கு யூ பி ராஜு, யூ நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை, செயற்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா, அதுக்கப்புறமா பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில எம் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசையை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து சஞ்சீவினி கேட்டிருக்கிற பாடல் என்ன படத்துல இருந்து அப்படின்னா வீரதீரசூரன் படத்துல இருந்து.

இது ராகம் நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கா நல்லூர்ல இருந்து சார்லஸ், இசபெல்லா, ஜோன்ஸ், பிரின்சியா, எமர்ஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் கடைக்குட்டி சிங்கம் படத்துல இருந்து.

நேரம் 8:47 ஆகுதுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ராஜ்

இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நேர்களே. அடுத்ததா வர இருக்கு அரங்கேசி நிகழ்ச்சியில யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை.

கூவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா.

0: கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸுடன். இனி தொடர்வது அரங்கிசையில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை சென்னை அஞ்சலாக.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மாண்டலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா. தேவதேவ கலையாமிதே மாயாமாளவ கவுட ராகம் ரூபகதாளத்தில் அமைந்த சுவாதி திருநாள் கீர்த்தனை.

நேரம் 9:32. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் யு பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா, தொடர்ந்து யவரூரா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனும் மிஸ்டர் சாப்பு தாளம்

ராகம் மோகனத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை கேட்டோம். நிறைவாக ஜெகஜ்ஜனனி கணம் கிருஷ்ணய்யர் பாடல், ரதிபதி பிரியா ராகம் ஆதிதாளம்

0: இதுவரை அரங்கிசையில் யூ பி ராஜு, யு நாகமணி ஆகியோரின் மேண்டலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா.
1: கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
3: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: நேர்களை உங்கள் நினைவுக்கு 10:30 மணிக்கு ஒரு பட பாடல்கள் கேட்கலாம். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து இருக்கக்கூடிய பாடல்களை 10:45க்கு ஓடி விளையாடு, கால்பந்து இளம் வீரர் ஜி கே விசாகன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
6: வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் தக்காய்ச்சியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதனிடையே ஜப்பான் பிரதமருடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கிறார். முதலீடுகளை ஊக்குவித்தல், பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து அந்நாட்டு நிதியமைச்சர் ரொனால்டு லெசருடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்திக்கும் அவர் இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பு, சீர்திருத்தங்கள், முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கிறார். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு 30 மார்ச் நடைபெறவுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் வரும் செப்டம்பர் 30 வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று தொடங்குகிறது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை கண்டறிய தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
7: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள சூசிபுரம் கிராமத்தில் செயல்படாத கல்குவாரியில் 4 சிறுத்தைகள் குட்டியுடன் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த வனத்துறையினர் கல்குவாரி மற்றும் விவசாய தோட்டம் என 2 இடங்களிலும் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக தானியங்கி கேமராக்களை பொருத்தினர். மேலும் இரவு நேரங்களில் பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியும் மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி.
6: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமானோர் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசிலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றுறது இசை மட்டும்தான். இன்னைக்கு நம்ம நாளை இசையோடும் உற்சாகத்தோடும் மாற்ற துள்ளலான பாடல்களோடு வருது.

ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றுறது இசை மட்டும்தான். இன்னைக்கு நம்ம நாளை இசையோடும் உற்சாகத்தோடும் மாற்ற துள்ளலான பாடல்களோடு வருது போடு ஆட்டம் போடு, நம்ம திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில்.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இன்னைக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல கேட்கலாம் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. நீங்களும் இதுல வந்து இணைஞ்சு பேசலாம், உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். 12:10 மணிக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தலைப்பு எதிர்பாராமல் கிடைக்கும் உதவி. நீங்கள் இதுல வந்து தொடர்பு கொண்டு நம்மளோட பகிர்ந்துக்கணும் உங்களுடைய கருத்துக்களை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 0431240121 மற்றும் 0431240216121.

0: திருச்சி வானொலியின் அலை வரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.
1: One, two, three, four.

நேர்களை நீ கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்கள்ல புது புது அர்த்தங்கள். இந்த திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் நிகழ்ச்சியோட முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு.

இளையராஜாவின் இசையில் அமைந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடலாக இனி வரக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலை கேட்கலாம்.

0: கொண்டார்.
1: ஒருபட பாடல்களின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது எஸ் பி பாலசுப்ரமணியம் இளையராஜா இணைந்து பாடிய இந்த பாடல். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து.
2: ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல? ரித்தம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் வாசிங்க. அப்படிதான்
3: எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை தோ குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ.
4: என்னடா சொல்ல வர?
3: எடுத்து நான் விட்டப்பா என் பாட்டை.

0: என் பாட்டை தோ தோ தோ தோழா குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ தோ சோ சோ என்னடா சோழா.
1: ஐயோ சவாஷ்

0: எடுத்து நான் விடவா என் பாட்டை தோழடா குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ
1: வராத வார்த்தையை உட்டுது
0: எட்டு கட்டை நான்.

0: நேர்களே, இதுவரைக்கும் ஒரு பட பாடல்கள் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் அமைந்த பாடல்கள் எல்லாம் கேட்டோம். நேரம் இப்பொழுது 10:45.
1: ஹலோ
2: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
1: மறுபடியுமா?
2: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
3: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
2: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
1: சார், 2 லட்சம்
4: என்ன சப்பா?
1: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
1: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
5: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஓடி விளையாடு.

0: என்னமா மியூசிக்க போட்டு வெறும் பால உருட்டிக்கிட்டு இருக்கற?
1: பால உருட்டிட்டு இருக்கானா? நல்லா பாரு, ஃபுட்பால் கத்துக்கிட்டு இருக்கேன்.
0: நீ ஒண்ணு கத்துக்க வேணாம். இன்னைக்கு
2: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில யார சந்திக்க போறோம்? பேரே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. விசாகன் அப்படின்னா வெற்றியை அடைபவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாத்திலயும் வெற்றி பெறக்கூடிய இந்த மாணவன் எதுல வந்து சிறப்புற விளங்குறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ப்பா.
3: என் பேர் விசாகன், 10th ஸ்டாண்டர்ட். ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஃபுட்பால் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஃபுட்பால்னா என்னப்பா, எப்படி விளையாடுவாங்க? அதை
3: கால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கையில பால் எடுக்க கூடாது. கையை தவிர எல்லா பார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம்.
2: ஃபுட்பால்ல உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எந்த வயசுல இருந்து நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்க? யார் உங்களுக்கு வந்து இந்த விளையாட்டை சொல்லி கொடுத்தது?
3: 2 இயர்ஸா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்டுல ஒரு பால் இருக்கும், நானும் எங்க அப்பாவும் விளையாடுவாங்க.
2: முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றப்ப எந்த ஒரு ஸ்பீட்ல

0: நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எந்த மாதிரியான வகைகள்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதில்?
1: இப்போ மேன் வந்து பின்னாடி இருக்கான், நம்ம கையில் பால் இருக்குன்னா வேகமாக ட்ரிபிள் பண்ணி போய் கோல் போட நம்மளுக்கு அட்வான்டேஜ். அதே இது நம்ம டிலே பண்ணி போனால் பின்னாடியிலேருந்து மேன் ஓடி வந்துடும், ஸோ நம்மளுக்கு வந்து கோல் அடிக்க சான்சஸ் கம்மி.
0: இப்போ எத்தனை ரெட் கார்டு வாங்கினா வந்து அது வந்து டேஞ்சரஸாக முடியும்?
1: ஒரு ரெட் கார்டு தான், ரெண்டு எல்லோ கார்டு வாங்கினா ஒரு ரெட் கார்டுக்கு இது
0: சமம். இப்போ எல்லோ கார்டு எதை வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு?
1: எல்லோ கார்டு வந்து ஃபர்ஸ்ட் வார்னிங் பண்ணுவாங்க. எப்படின்னா ஃபவுல் பண்ணுறீங்களே, ஃபவுல் பண்ணும் போது நீங்கள் ஃபவுல் பண்ணுறீங்க, இது அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது அப்படின்ற அதுக்காக எல்லோ கார்டு கொடுப்பாங்க.
0: இப்போ ஃபவுல்ன்றதை எதை வச்சு நீங்கள் வந்து தீர்மானிப்பாங்க அந்த நடுவர்கள்?
1: இதில் ரெஃபரி வந்து மைக் மாட்டிருப்பாரு இதில், ஸோ விஏஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். வெளில வந்து டிவி மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அங்கே வந்துட்டு மைக்கில் சொல்லுவாங்க இந்த பிளேயர் ஃபவுல் பண்ணுறாரு, நீங்கள் வந்து பார்த்துட்டு அந்த பிளேயர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி.
0: இப்போ நாங்களாம் புதுசாக வந்து ஃபுட்பால் வந்து பார்க்குறோம் கேட்குறோம்னு வைங்களேன். இப்போ வந்து ஃபவுல் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் காலில் அடித்து விளையாண்டுட்டு இருக்கீங்க, உங்களோட முழங்கால்லேருந்து கால் பாதை முறையில் தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதில் இருக்கும் இல்லையா? இப்போ அடித்து ஒரு கோல் அடிக்கிறப்ப உங்களுடைய கால்லேருந்து எடுத்து தள்ளி தான் கொண்டு போய் கோல் போடுறீங்க. இப்போ எதில் பட்டா வந்து ஃபவுல் ஆகும், எப்படி வந்து ஃபவுல்னு நீங்கள் வந்து ஐடென்டி
1: புதுசாக லைனை விட்டு பால் வெளில போயிடுது, அங்கேருந்து நீங்க அவுட் சைட் த்ரோ வந்து 5 செகண்ட்குள்ள போலனா ஆப்போனன்ட் டீம் வந்து போடணும். அதே இது கோல் கீப்பர் வந்து பால கிராப் பண்ணுவாரு, அது வந்துட்டு 6 செகண்டுக்கு அப்புறம் மீறிடுச்சுன்னா அதே இது ஆப்போனன்ட் டீம் வந்து வச்ச ஆரம்பிப்பாங்க.
0: இப்போ ஒரு 5 பேர் வெளியில இருக்காங்க இல்லையா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க, அவங்கள நீங்க வந்து எப்ப உள்ள இறக்குவீங்க?
1: ஒரு ஒரு டீமுக்கு ஒரு ஒரு கோச் இருப்பாங்களா, அவங்களுக்கு எப்ப இறக்கணும்னு தோணுதோ அப்ப இறக்குவாங்க.
0: இப்போ நீங்க உள்ள விளையாண்டு இருப்பீங்க, என்ன தப்பு பண்ணா அவங்க வந்து வெளியில போவாங்க?
1: இப்போ ஒரு கோலை மிஸ் பண்றாங்க, ஒரு பிளேயர் ஹார்ஸ் டாக்கிள் பண்ணிடுறாங்கன்னா அவங்களை சப்ஸ்டியூட்ல வெளில எடுத்துட்டு இன்னொரு பிளேயர் உள்ள இறக்குவாங்க. அதுக்கு ரெஃபரி வந்து வெளில ஒரு போர்டு காம்பாங்க, அந்த ஜெர்சி நம்பர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த பிளேயர் வெள்ள, இப்ப நம்பர் 9 வந்து வெள்ளனா நம்பர் 9 வந்து ரெட் கலர்ல போட்டுட்டு 19 வந்து உள்ளனா நம்பர் 19 வந்து கிரீன் கலர்ல போட்டு.
0: எந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்க எடுத்துக்கிறீங்க, உணவு முறைகள் நீங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்துறீங்க?
1: பயிற்சி முறைனா பாகிராஜ் கோச் தான் சொல்லி கொடுத்தாரு, ஃபிட்னஸ் எல்லாம் நீங்க பண்ணணும், ஃபிட்னஸ் பண்ணாதான் நீங்க 90 நிமிஷம் கிரவுண்ட்குள்ள ஆட முடியும், ஓடி ஆடி விளாட முடியும், இல்லைனா உங்களை ஆட முடியாது அப்படின்னு சொன்னா ஃபிட்னஸ் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், ஃபிட்னஸ் வந்து ஓகே, அது வந்து ஃபிட்னஸ் பண்ணாதான் ஃபுட்பால் ஆட முடியும்.
0: ஃபிட்னஸ்க்கு என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்க, உங்களை எப்படி நீங்க வந்து மேம்படுத்துக்கிறீங்க?
1: நிறைய இருக்கு, பிளேயருக்கு வந்து இப்போ எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ப்ரெஷர் இருக்கிறனால அந்த பிளேயர் வெள்ளடிக்கும் வாய்ப்பு இருக்கு, உள்ளடிக்கும் வாய்ப்பு இருக்கு. அது உள்ளடிச்ச பிளேயர்ஸ் தான் பெரிய இடத்துலலாம் இருக்காங்க.
0: இதுவரையிலும் கேம்ஸ் வந்து வெளியிலலாம் நீங்க போயிருக்கீங்களா, மாநில அளவில் மாவட்ட அளவில்?
1: இன்டர்நேஷனல் கேம்ப் இப்போ ஒன்று நாங்கள் அங்கே போய் கத்துக்கிட்டனால நிறைய எக்ஸ்போசர் கிடச்சி, அங்கே உள்ள பசங்களோட கம்யூனிகேட் பண்ணி நாங்கள் அங்கே போய் என்ன கத்துக்கிட்டோம்னா டீம் வந்து எந்த இது பண்ணாலும் மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, டிசிப்ளின் நிறையா இருந்துச்சு. அங்கே பால் வச்சு எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஆனால் பால் இல்லாமல் பொசிஷனிங் எப்படி காட்டணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம் நிறையா.
0: சரி, உங்களோட எதிர்கால லட்சியம்னா என்ன?
1: எனக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு படிச்சு ஒரு இந்தியா லெவல்ல போய் ஆடணும்.
0: உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் வெற்றி பெற நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பொறுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்பட அக்கட்சியைச் சேர்ந்த பலர் இன்று தாவேக்காவில் இணைந்தனர். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று கூறி வரும் தாவேக்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான திரு சி விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்ப்பது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தொண்டர்களை நம்பித்தான் அஇஅதிமுக உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரிசி விலையை குறைக்கும் நோக்கில் அரிசி ஆலைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பாவ்னா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி மற்றும் தோமன்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலேயில் இன்று தொடங்கிய இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 44 ரன் எடுத்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அன்பு கட்டளை திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குழுவினர் பாடியிருப்பது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடரும் பாடல் மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருப்பது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து சுரேன் ஸ்வர்ணலதா பாடிய பாடலை.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடிய பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது ராஜரிஷி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாணி ஜெயராம் குழுவினரோடு பாடிய பாடல்.

0: நேரம் இப்பொழுது 12 மணி இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
1: புதம் வலியறிதல் 48 அதிகாரம் 4வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: என்னப்பா இது, வர வர வெயில் தாங்கவே முடியல. ஒவ்வொரு வருஷமும் வெயில் முன்னாடி விட மோசமாயிட்டே வருது.
3: அதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தானாமே. இதனாலதான் வெயில் நாளுக்கு நாள் அதிகமாகுதான். இது போதாதுன்னு இந்த எல்நினோ மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது வெயிலும் வறட்சியும் இன்னும் மோசமாயிடுது.
2: அச்சுச்சோ, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ?
3: என்ன, வெயில் அதிகமானா நம்ம ஃபேனையும் ஏசியையும் அதிகமா பயன்படுத்துவோம். அப்ப கரண்ட் தேவை ரொம்ப அதிகமாகும். அதே நேரத்துல வறட்சியால தண்ணி பற்றாக்குறை வந்து மின்சார உற்பத்தியையும் பாதிக்கும்.
2: மாமா, இருமா, வெயில் கூட பரவாயில்லம்மா. நீ பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்றத கேட்டாதான் எனக்கு அப்படியே கிரு கிரு கிருன்னு வருது. இதுக்கு தீர்வே கிடையாதா?
3: தீர்வு தானே, நம்ம தலைக்கு மேலேயே இருக்கே.
2: என்ன, சூரிய சக்தியா?
3: அதேதான். வெயில் எப்ப ரொம்ப கொளுத்துதோ அப்பதான் கரண்டோட தேவையும் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல சோலார் பேனல்கள் நமக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிச்சு கொடுத்துரும். எப்படி, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா?
2: அட, ஆமால, நிலக்கரி மாதிரி சோலார்னால காத்தெல்லாம் மாசுபடாது தானே?
3: சரியாதான் சொன்னீங்க. மாசு குறைஞ்சா பசுமை இல்ல வாயுக்களும் குறையும். அது புவி வெப்பமயமாதல தடுத்து எதிர்காலத்துல வர்ற இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்திரும்.
2: சூரிய சக்தி என்னைக்குமே தீராதே, அத சொல்லாம விட்டுட்ட?
3: அது மட்டுமா, இது மத்த நாடுகள்ல இருந்து வாங்குற எரிபொருள் தேவைய குறைச்சிரும், கரண்ட் பில்ல குறைக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கும். முக்கியமா கிராமப்புறங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேத்துறோம்.
2: ஏமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. சூரிய சக்தியை பயன்படுத்துறது காலநிலை மாற்றத்தை எதிர்க்கிறதுக்கு மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கை தரத்தையும் மாத்திரும்.
3: அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. சோலார் எனர்ஜிங்கிறது இயற்கைக்கு உகந்தது, பொருளாதாரத்துக்கு சிறந்தது, மக்களுக்கும் நல்லது.
2: முள்ளை முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இங்க வெயிலால வர பிரச்சனைக்கு வெயிலே தீர்வு கொடுக்குது. அதை நாம சரியான முறையில பயன்படுத்தினாலே போதும்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் இப்பொழுது 12:10. சங்கீத சாரலில் இன்று எம் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் கஜவதனா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர்நாமா, ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

நிறைவாக பக்கல நிலப்படை என தொடங்கும் கரகர பிரியா ராகம் மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைந்த தியாகராஜ கீர்த்தனை.

சங்கீத சாரலில் இதுவரை எம் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வாசித்த புல்லாங்குழல் இசை கேட்டோம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டக்கைச்சி இதில் பங்கேற்று விரிவான பேச்சுகளை நடத்தினர். சர்வதேச விவகாரங்கள் உள்பட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் 80 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பொருட்களின் தரத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மத்திய அமைச்சரவை வரலாற்று சிறப்புமிக்க முடிவினை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 30 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய அரசு இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். தில்லியின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக 6,970 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அம்மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 7,145 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டம் கான்பூர் கப்ரா இடையிலான பயண நேரத்தை குறைக்க உதவிடும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி தொடர்பான புதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 1952 முதல் நடைமுறையில் இருந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கான அறிவிக்கை கடந்த மாதம் 29 வெளியிடப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிதியத்திலிருந்து பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதோடு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் மேற்குவங்க உயர்கல்வி அமைச்சர் திரு ஜெகந்நாத் சட்டோபாத்யாய் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு தீபக் பர்மன் ஆகியோருடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் மேற்கொள்ள வேண்டிய கல்வித்துறை சீர்திருத்தங்கள் குறித்தும் அவர் இந்த பேச்சுகளின் போது எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய மின்னணு நிர்வாகம் தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று ஜெய்ப்பூரில் நிறைவடைகிறது. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு விழாவில் பங்கேற்று சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கர்நாடகாவில் கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெங்களூரு அருகே மடப்பட்னாவில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்த 8 பேரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறையினர் கூறினர். அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 13 மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமாஜி மாவட்டத்தில் மட்டும் 50,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலங்கள், வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் அசாம் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அசாமிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. சேதங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ள குழு ஒன்று அம்மாநிலத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. திருப்பதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா கூறியுள்ளது. ஐநாவில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் இக்கருத்து தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்தை ஒடுக்க சர்வதேச ஒருங்கிணைப்பு அவசியமாகிறது என்று ஐநாவிற்கான இந்தியாவின் பிரதிநிதி திரு பி ஹரீஷ் இக்கூட்டத்தில் தெரிவித்தார். தீவிரவாதிகளுக்கு நிதி ஆதாரங்கள் கிடைப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் தொழில்நுட்பங்களை தீவிரவாதிகள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்றும் திரு பி ஹரீஷ் தெரிவித்தார். பாகிஸ்தானில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட சைஃபுல்லா ஏரியில் சுற்றுலா பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக யுக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 5-4 என்ற புள்ளிக்கணக்கில் ஜெர்மனியின் புளோரா ஜூலி லேமஸ் இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் ஹர்விந்தர் சிங், ஷியாம் சுந்தர் சுவாமி, தோமன்குமார், பாவனா, பூஜா ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, தியான் சந்தோஷ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தன்வி பற்றி 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அனான் ஒகிமோட்டோவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் தியான் சந்தோஷ் 21-19, 15-21, 21-15 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹோ ஐசையா சூவை வென்றார். சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 15-13, 11-4, 11-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் அப்துல்லா ஹவீஸை வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி காலேயில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 87 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கியது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசிக்கான தர நிர்ணயத்தை மேம்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஐநாவின் கூட்டத்தில் இந்தியா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான

0: ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தீரஜ்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்பொழுது 12:50.
2: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய்க் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 1:01. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் காற்றலைகளில் காலத்தை தாண்டி ஒலிக்கும் காவிய கானமாய் மதுர கீதம். முதல் பாடலாக ஒலிக்கவருது அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிற நேயர்கள் திருமழிசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி ஜெயந்தி ஆனந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகினவர் பெரியசாமி, சஜித்குமார், வில்லிவாக்கம் குபேந்திரன்.

செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. இனத்தை இனமே பகைப்பதெல்லாம் மனித

வாழை போலே தோகை விரிய வளர்பிறையாயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ அவைகளை எல்லாம்.

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுள்

இருக்கின்றார், ஏழைகள் உழைப்பை சிரிக்கின்றார்.

மனதை மயக்கும் மதுர கீதத்துல அடுத்ததா வரக்கூடிய பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்புல பி பி ஸ்ரீனிவாஸ் குரல்ல வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, ஹேமா, சபரிவாசன், ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷி, யாகவி, வர்ஷா, லிசாந்த், மணவை, க சந்திரசேகர், பார்த்திபன் அவங்க.

இன்று நம்ம திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இன்னைக்கு வேளாண் அரங்கத்துல பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் நேர்முகத்துல பங்கேற்கிறாங்க தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பாரதி அவர்கள். கேட்டுட்டிருக்கோம் மதுர கீதம். மதுர கீதத்துல அடுத்ததா வரக்கூடிய பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. பாடல் கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் திருச்சி மன்னார்புரம் நல்லகருப்பன் என் விசாலாட்சி அழகப்பன்

இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல மனதை மயக்கும் மதுர கீதத்தோடு. மதுர கீதத்தில் அடுத்ததா வரக்கூடிய பாடல் அன்

இல்லம் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகள்ல, டி எம் சவுந்தரராஜன் குரல்ல. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் செம்மன் சாலை வண்டியூர் சக்தி ஜெனர்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன் ஸ்ரீதேவி, அர்தீஷ் பவஷ்யா.

வருகிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மனதி மயக்கும் மதுர கீதம். அடுத்ததா வரக்கூடிய பாடல் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து வருது. பாடலுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், தேவி பிரியா, வில்லிமாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு மண்ணின் மனம் நிகழ்ச்சியில சேலம் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். கேட்டு நெஞ்சிருக்கோம் மதுர கீதத்தோடு. அடுத்ததா வரக்கூடிய பாடல் சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் லால்குடி, லட்சுமி நாராயணபுரம், என் துரைசாமி, வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர். பாடல் வருது வாரியோட வாலியோட வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல்

கேட்டு நின்றிருக்கும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை கீதம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் அண்ணாவளைவு ராஜா, மேல மாங்காவனம், தேவேந்திரன், தாராசுரம் கைலாசம், பட்டாளம் ரமேஷ், மாரியப்பன், பவுலின் மைக்கேல்.

கேட்டிருந்திருக்கும் திருச்சி வானொலியின் முதலே அலைவரிசையில் மதுர கீதத்தோடு. அடுத்ததா வரக்கூடிய பாடல் சுகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து வருது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிற நேயர்கள் வெண்கரம்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் ஆகியோர். இந்த பாடலுக்கு டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்கள் பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமை பித்தன் வரிகள்ல

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா. போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறைவாரியான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்டக்கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று

0: அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் ஜப்பான் பிரதமர் டகாச்சியாவுடன் மேற்கொண்ட வருடாந்திர உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய பிரதமர், இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவின் நம்பகத்தன்மையை எடுத்துரைத்தார். உலகளாவிய பெரிய பொருளாதார நாடுகளாக இரு நாடுகளும் திகழ்வதோடு தடையற்ற வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் முன்னுரிமை என்றும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவின் தொழில்நுட்ப பங்களிப்பு முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் முதல் ஒத்துழைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். முன்னதாக ஜப்பான் பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. ஜப்பான் பிரதமரின் இந்திய வரவு இரு நாடுகளிடையிலான உலகளாவிய நட்புறவு மற்றும் சிறப்பு தூதரக உறவுகளை முன்னெடுத்து செல்லும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. முதல்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறுகிறது. துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் இன்று பங்கேற்றுள்ளனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக சட்டக்கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் பெருங்குடி வளாகத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ள புதிய மாணாக்கர் விடுதி கட்டிடத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
1: தமிழக அரசு எல்லா சட்டக்கல்லூரிகளும் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான வசதிகள் தேவைப்படுது, எதெல்லாம் இல்லையே அதை கொண்டு வரும் வேலைகளையும் ஏற்பாடு செய்துள்ளோம். எல்லா சட்டக்கல்லூரிகளும் ஒரு வேக்கண்ட் எல்லாம் ஃபில் பண்ற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம். அரசு சட்டக்கல்லூரிகளோட ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை மேம்படுத்தும் வேலைகள் அவருக்கு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நல்ல போதுமான ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் மேற்கொள்றதுக்கான வேலைகளை எல்லா இடத்துலையும் அந்த பணியை துவக்கிருக்கோம், கண்டிப்பாக செய்து முடிப்போம்.
0: விவசாயிகளின் கோரிக்கை முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சேலத்தில் நடப்பாண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை நிறை அறிக்கைக்கான விவசாயிகளின் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நிதி நெருக்கடி நிலையிலும் தரமான பயிர் உற்பத்திக்கு தேவையான விதைகள், நடவு பொருட்கள், உரங்கள் உள்ளிட்டவைகள் உரிய நேரத்தில் விவசாயிகளுக்கு கிடைத்திட அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறினார். இந்த கூட்டத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சி குருவிமலை கிராமத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மேம்பாட்டு திட்டப் பணிகளை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று துவக்கி வைத்தார். இந்த திட்டத்தினை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்து மக்களுக்காக நிற்பது மட்டுமே அஇஅதிமுகவின் ஒரே பணி என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இப்பணி என்றும் தொடரும் என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அணுக்கனிம சுரங்க திட்டத்தை தாவேகாவின் செயற்குழு கூட்டம் கடந்த 2024ஆம் ஆண்டு நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்திய நிலையில், தற்போது இந்த திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நச்சு திட்டம் என்று தாவேகா அன்று சொன்ன திட்டத்தை தற்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அஇஅதிமுக அல்லாத மாற்று ஆட்சியையே மக்கள் தேர்வு செய்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு சண்முகம் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையிலேயே தற்போது ஆட்சி அமைந்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். மக்கள் தீர்ப்பை மதித்து இடதுசாரி கட்சிகள் அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியை நியமிப்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்று கூறியுள்ள அவர், இடதுசாரி கட்சிகள் எந்த அரசியல் அணியிலும் இல்லாமல் தனித்தே செயல்படுவதாக குறிப்பிட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிம சுரங்க திட்டத்திற்கான அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டாா்.

0: மேகதாது அணை பிரச்சினை குறித்து தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து பிரதமரையும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் காவிரி நதியை நம்பியுள்ள 5.5 கோடி மக்கள் மேகதாது அணையால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அணை கட்டப்படுவதால் 12,500 மலைக்காடுகள் அழிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு உருவாகும் என்றும் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் தொடர்பான எந்த பிரச்சனையையும் 2033 வரை எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில், அரசியல் ஆதாயத்திற்காக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் மேகதாது அணை பிரச்சினை தொடர்ந்து எழுப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மேகதாது அணை பிரச்சினையை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அணுக உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தென்காசி நகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி திமுக, அஇஅதிமுக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் தமிழக அரசை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பயிர்க்கடனை ரத்து செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். சேலம் அஸ்தம்பட்டி அம்மாபேட்டை மண்டலங்களில் செயல்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று ஆய்வு செய்தார். இயந்திரங்களின் பராமரிப்பு, சுத்திகரிப்பு விவரங்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தின் நிலுவை பணிகளை துரிதமாக முடிக்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஆடி பருவத்தில் பயிரிடப்படுவதற்கான உளுந்து பயிர் கையிருப்பில் உள்ளதாக மாவட்ட வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் கரீஃப் பருவத்திற்கான மின்னணு பயிர்கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிராம அளவில் காரிப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணி தற்போது தொடங்கப்பட உள்ளது. பணியினை மேற்கொள்வதற்கு கிராமங்களில் உள்ள ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருக்கும் படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உழவன் செயலியில் உள்ள தன்னார்வ பயிர் கணக்கெடுப்பாளர் பதிவு பகுதியில் சென்று தங்கள் பெயரை முன்பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விழுப்புரத்தில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்தும் போதைப் பொருளால் ஏற்படும் சமூக சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுயஉதவிக்குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதையால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் வாசகங்களை பதாகைகளில் ஏந்தி பேரணியில் கலந்து கொண்டனர். புறத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: திருவண்ணாமலை ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்த அடியண்ணாமலை அருள் தரும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய ஆதி அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் இன்று காலை பரிவர்த்தன மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் ராஜகோபுரம் விமானங்களுக்கும் சுவாமி அம்பாள் மூலவர் கோபுரங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வணங்கி வழிபட்டனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் யூகி பாம்பரி மைக்கேல் வீனஸ் இணை நெதர்லாந்து அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மாசலோ இணை பெல்ஜியம் நெதர்லாந்து இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையே பொருளாதாரம், எரிசக்தி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று தொடங்கியுள்ளது. சட்ட கல்லூரிகளின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். கன்னியாகுமரி அணு கனிம சுரங்க திட்டத்தை செயல்படுத்த முனைவது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் இப்பொழுது 1:56.

நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி மற்றும் சேமித்தல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்குட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ பாரதி அவர்கள். இதனைத் தொடர்ந்து மண்ணின் மனம் இந்த நிகழ்ச்சியில் சேலம் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கக்கூடிய நையாண்டி மேளம் கேட்கலாம்.

0: தேர்ந்தெடுக்க உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தரமான வாழைக்கன்று தேர்வும் நிலத்தை தயார் செய்தலும் குறித்து திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் குறித்து டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் அவர்களுடன் நேர்முகம். சில நொடிகளில் மிட்டே நியூஸ்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds annual summit level talks with his Japanese counterpart Sanae Takaichi in New Delhi. Both countries signed several agreements, including in economic and energy security, pharmaceuticals and AI. Prime Minister Modi says India-Japan bilateral relationship has stood the test of time. India's proposal for comprehensive convention on international terrorism gains renewed support at UN General Assembly. Shri Amarnath Ji Yatra begins.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பசுந்தீவன பயிர்களின் உற்பத்தி சேமித்தல் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. பாரதி அவர்கள்.
1: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். பொதுவா நம்ம என்னதான் பயிரெல்லாம் போட்டாலும் இது ஆடோ மாடோ இது மாதிரி ஏதாவது வளர்த்தோம்னா தான் தினசரி வருமானத்தை உறுதி செய்யுது. அப்படி வளர்க்கும் போது அந்த கால்நடைகளை வளர்க்கறது மட்டும் இல்லை, அதுக்கான தீவனமும் ரொம்ப அவசியமானது. அது சரியான ஒரு தீவனம் கொடுக்கும்போது தான் அதுலேருந்து ஒரு முழு பலனை வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும், அதுலேருந்து நமக்கு பலனும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சரியான முறையில் தீவன பயிரை எப்படி உற்பத்தி பண்ணுறது, எவ்வளோ தீவன பயிர் பண்ணுறது, அதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் என்ன அப்படின்ற தகவலை சொல்றதுக்கு தஞ்சாவூர்ல இருக்க ஈச்சங்கோட்டை டாக்டர் எம். எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் முனைவர் பாரதி அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. மேம் வணக்கங்க. மேம்
2: வணக்கம் சார்.
1: இப்போ இந்த தீவன பயிர் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியமானது? ஏன்னா இப்போ நாம பொதுவாக கால்நடை வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மகிட்ட சுற்றி என்ன இருக்கோ அதையே வந்து நம்ம

0: கொடுத்து அதை தான் மோஸ்ட்லி சமாளிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதை தாண்டி இந்த தீவன பயிர் அப்படிங்கிறது அவசியம் தானா? தீவன பயிர்ன்றது என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: ஃபர்ஸ்ட்டு தீவன பயிர் அப்படின்னா என்னென்னாங்க சார், இப்போ உணவு பயிர்கள்லாம் நம்ம மனிதர்கள் எடுத்துக்கிறோம், அதே போல் கால்நடைகளுக்கு உணவாக நேரடியாகவோ இல்லை பாதுகாக்கப்பட்ட வழியிலோ கொடுக்கறது தான் தீவன பயிர்கள். முன்னாடி காலத்துலலாம் தீவன பயிர் உலர் தீவனம் அதிகமாக இருக்காது, நம்ம மனுஷங்களுக்கு எப்படி பயிர் உற்பத்தி பண்ணுறாங்களோ அதே போல் சைடு பை சைடு தீவன பயிர்களும் பயிரிட்டு வந்தாங்க. இப்போ வந்து கால்நடைகளோட எண்ணிக்கை குறையிறதும் எல்லாருமே நெல் உளுந்து அந்த மாதிரி போகிறதுனால தீவன பயிர்களோட உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அதனால் கால்நடைகளுக்கு சரியான உணவுலாம் கிடைக்கல. அதனால் இப்போது தீவனப்பயிரோட உற்பத்தியோட முக்கியம் என்னென்னா, கால்நடைகளுக்கு ஆண்டு முழுவதும் சீரான தீவனம் வரணும். பால் மற்றும் இறைச்சியோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது, அது வந்து குறைக்கணும் அப்படின்னா நல்ல தீவனப்பயிர்கள் இருந்ததுன்னா உற்பத்தியை அதிகப்படுத்த முடியும். கால்நடை வளர்ச்சியில் வந்து தீவனப்பயிர்களுக்கான செலவு அதிகமாக இருக்குது, அதை குறைக்கணும் அப்படின்னா கால்நடைகளை வளர்க்குறவங்க அவங்களே சொந்தமாக தீவனப்பயிர்களை உற்பத்தி பண்ணுறது ரொம்ப அவசியம். பச்சை தீவன பயிர்களை சாப்பிடும்போது கால்நடைகளோட உடல் நலமும் ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க, இதனால விவசாயிகளுக்கு வருமானமும் அதிகமாக கிடைக்கும்.
0: ஒரு நல்ல தீவனம் அப்படின்னா அதுக்கான குணநலங்கள்லாம் என்ன? அந்த ஒரு தீவனத்தை சாப்பிடும்போது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அது ஆடு மாடுகளுக்கு பணம் அளிக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
1: கால்நடைகள் நேரடியாக எடுத்துக்கிற பயிர் தீவன பயிராக இருக்கிறதுனால தீவன பயிர்களில் அதிக அளவு புரத சத்து நார்ச்சத்துக்கள் உள்ள தீவன பயிராக இருக்கணும். ரெண்டாவது வந்து நல்ல செரிமான திறன் இருக்கணுங்க. கால்நடைகள் சாப்பிட்டுட்டு டைஜஷன் சொல்லுவாங்க, கால்நடைகளில் வேற வேற பருவங்கள் இருக்கு, கண்ணு போடுற பருவம், பால் கொடுக்குற பருவம், அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற சரியான ஊட்டச்சத்து மிக்க தீவனமாக இருக்கணும். இன்னொன்று சுவையாக இருக்கணுங்க, அப்போ தான் கால்நடைகள் அதிக அளவு சாப்பிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கணும். சோளத்தில் தட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சயனைடுன்ற ஒரு நச்சுத்தன்மை இருக்கும், அது சாப்பிட்டா சம்டைம்ஸ் கால்நடையோட உயிருக்கே ஆபத்து வர நிலமை இருக்குதுங்க. ஸோ அதனால் நச்சுத்தன்மை இல்லாத பயிராக இருக்கணும், விட்டமின்கள் தாது சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்கணுங்க.
0: என்னென்ன மாதிரியான வகையான தீவனங்கள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணி நீங்கள் சொல்கிறப்பல கால்நடைகளுக்கோ இல்லை ஆடுகளுக்கோ கொடுக்கலாம்?
1: தீவன பயிர்களை பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக பிரிக்கிறோங்க. ஒன்று வந்து புல் வகைகள், புல் வகை தீவன பயிர்களை பார்த்தீங்கன்னா கம்பு நேப்பியர் கிராஸு, கினியா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொழுக்கட்டை புல், இந்த மாதிரியான பயிர்கள் வந்து பசுந்தீவனத்தில் வருங்க. பயிர் வகை பயிர்கள், அதில் வந்து வேலி மசாலு, தட்டைப்பயிர், இந்த மாதிரியான பயிர்கள் வந்து அதிக புரத சத்து மிக்க பயிர் வகை பயிர்கள். மூணாவது வந்து மர வகை தீவன பயிர்கள், புல் வகை தீவனம் பயிர் வகை தீவனம் வந்து ஆண்டுகால பயிருங்க, அப்பப்போ வயலில் பண்ணணும். மர வகை தீவனங்களை வந்து நம்ம வேலி ஓரங்களில் நட்டுட்டோன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக அதுலேருந்து தீவன பயிர் எடுத்துக்கலாம். மர வகை தீவனத்தை பார்த்தீங்கன்னா முருங்கை, அகத்தி, சுபா புல், இந்த மாதிரி பயிர்களை சொல்லலாங்க.
0: இப்போ நீங்கள் சொன்ன வகைகள்லாம் இருக்கட்டும் மேம், இதிலே வந்து நம்ம பல்கலைக்கழகத்தால் மேம்படுத்தப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு கொடுக்கக்கூடிய ரகங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்தந்த ரகங்களை போட்டால் அதுக்கான பலன்கள் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பகுதிக்கு ஏற்ற மாதிரியான ரகங்கள்லாம் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது, அந்த ரகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: நம்ம தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நெல் ஏரியா வந்து ரொம்ப அதிகம், அதே போல் தீவன பயிர்களில் வந்து நேப்பியர் கிராஸு, கொழுக்கட்டை கிராஸ் எல்லாம் நம்ம ஊர் பயிரில் தீதோஷ நிலையில் ரொம்ப நல்லா வருங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் கோ 4 கோ 5 ஒரு ரெண்டு புல் வகை ரகங்களை வெளியிட்டிருக்காங்க. நேப்பியர் கிராஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்து ஆண்டு முழுவதும் வரும். மல்டி கட்டிங் சொல்லுவோம், ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை நம்ம அறுவடை பண்ணி திரும்ப தண்ணி விட்டு கொஞ்சம் தலைச்சத்து கொடுத்தோம்னா திரும்ப அந்த பயிர் வருவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல வேகமாக வளரக்கூடிய பயிர். தீவன சோளம், மக்காசோளம் இதெல்லாம் பயன்படுத்தலாம். அப்புறம் பயிர் வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் லூசன், வேலி மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்ல தலைச்சத்து அதிகமாக கொடுக்குற பயிர், நிறைய புரத சத்து உள்ளதுங்க. அது இல்லாமல் முருங்கை, அகத்தி எல்லாம் வீட்டிலே வேலி ஓரமாக போட்டிருந்தோம்னா அது மனுஷங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்கும் கொடுக்கலாங்க.
0: இப்போ இந்த நேப்பியர் புல் ஏன் அதை வந்து நிறைய பேசுகிறோம், அதோட முக்கியமான விஷயம் என்ன?
1: நேப்பியர் புல் வந்து அதிக சுவை மிக்கது, அதிக நார்ச்சத்தும் உள்ளது, அதிக புரதசத்தும் உள்ளது, அதனால கால்நடைகள் விரும்பி உண்ணுற ஒன் ஆஃப் த புல்லாக இருக்குதுங்க நேப்பியர் புல். குறைஞ்ச காலத்திலேயே அதிக பச்சை தட்டையெல்லாம் கொடுக்குங்க. அப்புறம் இது வருஷம் ஃபுல்லாக நம்மளால் பயிர் பண்ண முடியும், வருஷம் ஃபுல்லாக நம்மளால் கால இடைவெளி விட்டு அறுவடை பண்ணி கொடுக்க முடியுங்க, வறட்சியை தாங்கி வளரும். இதெல்லாம் வந்து தான் நேப்பியர் புல்ல விவசாயிகள் அதிகமாக விரும்புறதுக்கான காரணமாக இருக்கு. குறைந்த ஏரியாவில் கூட இந்த நேப்பியர் புல்ல பண்ணலாம், ஒரு 2 சென்ட் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்ததுன்னா உற்பத்தி பண்ண முடியுங்க.
0: இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலத்தேர்வு எப்படி இருக்கணும், இதுக்கு எப்படி நம்ம நிலத்தை தயார்படுத்தணும், அதெல்லாம் ரொம்ப அவசியம் தானே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஏன்னா இப்போ நம்ம பொதுவாக மித்ததுக்கு கொடுக்குற அதே கவனத்தை வந்து தீவன உற்பத்திக்கு செய்ய மாட்டோம்.
1: இதுக்கு வந்து அதிகமான ஒரு வயலோ இதுவோ தேவையில்லைங்க. கால்நடை வளர்க்குற ஒரு விவசாயி அவர்கிட்ட இருக்கிற

0: சின்ன நிலமோ இல்ல தரிசு நிலத்திலயோ கூட குறைந்த அளவுல நிலம் இருந்தா கூட அவரால் தீவன பயிர் உற்பத்தி பண்ண முடியும். ஆனா ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. தீவன பயிர் உற்பத்தி பண்ற வயல் வந்து நல்ல வடிகால் வசதியோட இருக்கணும். அதிகமா தண்ணி தேங்கி இருந்ததுன்னா தீவன வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவா இருக்குங்க. நிலத்தை நல்லா உழுதணும், ரெண்டு மூணு தடவை உழுதுட்டு அதுக்கப்புறம் தீவன பயிரை விதைக்கலாம். புல்லா இருந்ததுன்னா கரணைகளா கிடைக்கும், கரணைகளை விதைக்க முடியும். தரிசு நிலத்துல உற்பத்தி பண்றது சாலை சிறந்தது. விவசாயியோட மாட்டுக்கோட்டை பக்கத்திலேயே மினிமம் ஒரு 2 சென்ட் இடம் இருந்தா கூட இந்த நேப்பியர் புல்லெல்லாம் பயிரிடலாங்க. ஏக்கருக்கு 10 லிருந்து 12 டன் வரைக்கும் தொழு உரம் இடுவது வந்து நல்லது. ரசாயன உரத்தை பயன்படுத்தும் போது அது கால்நடைகளோட ஆரோக்கியத்தை பாதிக்கும்.
1: கலை மேலாண்மை பூச்சி மேலாண்மையெல்லாம் ஏதாவது செய்யற மாதிரி இருக்குங்களா மேம் இந்த பயிர்கள்ல நமக்கு?
0: ஆமாங்க, ஆரம்ப காலத்துல பயிர் பயிரிடும் போது தொழு உரம் போடலாம். குறைந்த அளவு பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதெல்லாம் போடலாங்க. நைட்ரஜன் தலைசத்தை வந்து தொழு உரமே நிறைய கொடுக்கும். இருந்தாலும் தேவைப்படும் அளவு மாத்திரம் நைட்ரஜன் கொடுக்கறது நல்லது. ஒரு அறுவடை முடிந்து பயிர் மீள் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, அடுத்த பயிர் ரட்டுன் பயிர் வர்றதுக்காக ஒரு பயிர் அறுவடை முடிச்சு கொஞ்சமா யூரியா கொடுத்துட்டு தண்ணி விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 15 நாள் புல்லு வெட்டாம இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி மேலாண்மை பண்ணும்போது பயிர் வளர்ச்சி சீராகவும் இருக்கும், ஆண்டு முழுவதும் அறுவடை பண்ண முடியும்.
1: சரி, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம எப்போ அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம், அறுவடையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கலாம், நம்ம ஒரு ஏக்கரில் பண்ணோம்னா எவ்வளோ பசுந்தீவனம் உனக்கு கிடைக்கும்?
0: ஒரு ஏக்கருக்கு பொறுத்த வரைக்கும்ங்க, இன்னைக்கு பயிர் விதைக்கிறதோ இல்லை கரணைகளை நட்டாலோ முதல் 60 நாளில் அறுவடை பண்ணாமல் இருக்குது. ஏன்னா முதல் பயிரை 60 நாள் வரைக்கும் நல்ல வேர் ஆழமாக போகிறதுக்காக நம்ம அறுவடை பண்ணக்கூடாதுங்க. 60 நாள் கழிச்சு முதல் அறுவடையே பண்ணலாம். பயிர் வளர்ச்சியை பொறுத்து பயிர் இடைவெளி விட்டு சின்ன சின்ன பிளாட்டா பிரிச்சுக்கிட்டு வேற வேற காலகட்டத்தில் நடவும் போது வேற வேறு காலகட்டத்தில் அறுக்க முடியும். கால்நடை எண்ணிக்கையை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தீவன பயிர்களை பயிர் பண்ணிக்கிறது நல்லது.
1: சரி மேம், தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உற்பத்தி எல்லாம் நம்ம ஓரளவுக்கு பண்ணிடுறோம், நமக்கு தேவையான அளவுக்கு அது மகசூலும் வருதுன்னு வச்சுப்போம். தீவனத்தை நம்ம வச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா எல்லா சமயத்திலும் எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. தீவனங்களை உற்பத்தி பண்ணும் பொழுது அதை பாதுகாத்து வைக்கிறதும் ரொம்ப அவசியமான வேலையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தீவனத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சமயத்துல நம்ம பாதுகாத்து வைக்கிறதுன்றது அவசியமானது, அதுக்கான முறைகள் என்னென்ன இருக்கு அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: வெயில் காலத்துல வந்து பச்சை புல்லோட பற்றாக்குறை அதிகமா இருக்கும். மழை காலத்துல வந்து கால்நடைகளால் மேய்ச்சல் நிலத்துக்கு போய் உணவு எடுத்துட்டு வர முடியாது. சோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீவன பயிரை பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இப்ப மழை காலத்துல பொறுத்த வரைக்கும் காய்ந்த புல் வைக்கோல்னு சொல்லுவாங்க, உலர் தீவனம், அதை ரெடி பண்ணிட்டு தண்ணி புகாத இடத்துல பாதுகாத்து வைக்கும் போது மழை காலத்துல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். மழை காலத்துல அதிகமான உற்பத்தி இருக்கும் தீவன பயிர்களை, அதை எடுத்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா வெயில் காலத்துல பச்சை புல் கிடைக்காத பட்சத்துல அந்த ஊறுகாய் புல்லை உணவா கொடுக்க முடியுங்க.
1: சரி மேம், இந்த வைக்கோலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி தயாரிக்கணும், அதை எப்படி நம்ம சரியான முறையில செஞ்சோம்னா அது நமக்கு முழுசா பலன் தரும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க.
0: வைக்கோல் வந்து பாதுகாக்கணும் போது 50% பூக்கறதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிட்டா நல்லது. ஏன்னா அப்பதான் அந்த இலைகள் வந்து நல்ல மடிப்பு தன்மையோட இருக்கும், இலைகள் வந்து காய்ந்து விழுகாத பட்சத்துல இருக்கும். நம்ம அறுவடை பண்ணி நம்ம வைக்கோலா சேமிக்கிற உலர் தீவனத்துல வந்து மண்ணு களைச்செடி எல்லாம் இல்லாம இருக்கணும். களைச்செடிகள் இருந்தா காஞ்சதுக்கு அப்புறம் அது நெல்லா இல்ல களைச்செடியான்னு தெரியாம போகும். அது வந்து ஒரு விஷத்தன்மையை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வைக்கோல் சோளக்கட்டை போன்றவல்ல மஞ்சள் நிறத்துல மாறாம வெளிர் நிறத்துல இருக்கிறது ரொம்ப அவசியம். ஈரப்பதத்தை பொறுத்த வரைக்கும் 15 விழுக்காடு வரைக்கும் இருக்கிறது நல்லதுங்க. இந்த வைக்கோல் வந்து வயல் அறுவடை முடிஞ்ச உடனே நல்ல வெயில்ல ஒரு ஈவினிங் 4 மணி வரைக்கும் காய வச்சிடலாம். 2-3 நாளைக்கு அடியில் இருக்கிற தட்டைகள் எல்லாம் நல்லா காஞ்சுதான்னு சொல்லி செக் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கட்டி சேமிக்கிற கிடங்கு வந்து ரொம்ப ஈரப்பதம் இல்லாத காற்று புகாத இடமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நீண்ட நாளாக சேமிக்க முடியும். வைக்கோல் வழியாக சேமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா குறைந்த எடை, அதனால நம்ம ஈஸியாக போக்குவரத்தோ இல்லை மாடுகளுக்கு எடுத்து போடுறதோ இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். குறைந்த செலவில் அதிக அளவு வைக்கோல நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி ட்ரையான வைக்கோல் உலர் தீவனம் வந்து நமக்கு மழை காலத்துல அவசியமா இருக்கும்.
1: சரிம்மா, இப்போ இந்த வைக்கல் ஒரு வகையில இருந்தாலும் வைக்கலை தாண்டி இப்போ அடுத்ததாக இந்த ஊறுகாய் புல் அப்படிங்கிற தொழில்நுட்பம் நிறைய பெருமளவுக்கு குறிப்பாக இந்த கால்நடை வளர்ப்பாளர்கள்ட்ட வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. ஊறுகாய் புல்லை எப்படி தயாரிக்கலாம், அதுக்கு என்னென்ன பயிர்லாம் வந்து ஊறுகாய் புல் தயாரிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும், தரமான சைலேஜ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோன்றது எந்தெந்த அடையாளங்கள் என்னென்ன பேராமீட்டர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது இது நல்ல சைலேஜ் அப்படிங்கிறது?
0: இந்த ஊறுகாய் புல் சைலேஜ் தயாரிக்கிறதுக்கு மக்காச்சோளம், தீவன சோளம், கம்பு, நேப்பியர் புல் இந்த பயிர்கள்லாம் வந்து மிக சிறந்த பயிர்கள்ங்க. வைக்கோல் வந்து விவசாயிகளிடையே பிரபலமா இருக்கு. ஆனா நம்ம தஞ்சாவூர் விவசாயிகள்கிட்ட வந்து பசுந்தீவனத்தை வந்து

0: சைலேஜ் முறையில் ஈரப்பதத்தில் சேமிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. அது செய்முறை என்னென்னா, பயிரோட ஈரப்பதம் 70-75% இருக்கும்போது நம்ம அறுவடை பண்ணணும். அறுவடை செஞ்ச பின்னாலே ஒரு 3-4 மணி வரைக்கும் வயல்லையே நல்ல வெயிலில் காய வைக்கணுங்க. சன் ட்ரைன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10% மாய்ச்சர் குறையிற வரைக்கும் வயலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 4-5 சென்டிமீட்டர் உள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டிடணும். வெட்டிட்டு அந்த ஊறுகாய் புல் தயாரிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மரப்பெட்டியோ இல்லை ஒரு சிமெண்ட் தொட்டியோ இருக்கும், தண்ணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க இல்லையா சிமெண்ட் தொட்டி, அந்த மாதிரி ஒரு தொட்டியில் தீவனத்தை அடுக்கடுக்காக வைக்கணுங்க. கண்ணாப்பின்னு வைக்காமல் 15 சென்டிமீட்டர் உயரம் வந்ததுக்கப்புறம் கரும்பு சாறு இருக்கு இல்லைங்களா, வெள்ளைச்சாறு, அதுவும் 1/2 கிலோ யூரியா, கொஞ்சம் உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா கரைச்சி கொஞ்சம் தெளிச்சிடணும். அதுக்கு மேலே அடுத்த அடுக்கு இந்த மாதிரி ஒரு 3-4 அடுக்குகளாக வச்சுட்டு காற்று புகாதபடி அந்த தொட்டியை நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இந்த தொட்டி நல்லா நிரம்பினதுக்கப்புறம் அது மேலே ஒரு பாலித்தீன் பேப்பரையும் விரித்து அது மேலே கொஞ்சம் மண்ணெல்லாம் கொட்டி காற்று உள்ளார புகாதபடி, ஏன்னா காற்று புகுந்துச்சுன்னா நொதிக்கிற ப்ராசஸிங் வந்து தடைப்பட்டுருங்க. இந்த புல் நம்ம தயாரிக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலமாக இருக்கிறதுனால அந்த தொட்டியவோ இல்லை அந்த மரப்பெட்டிக்கோ மழை நீர்லாம் உள்ளார போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. 1 மாதம் கழித்து அந்த ஊறுகாய் புல்லை கீழே இருக்கிற புல்லை மேலவும் மேலே இருக்கிற புல்லையும் மாறி மாறி வைக்கிறதுனால நொதித்தல் ப்ராசஸ் கரெக்டாக நடந்துருங்க. இதில் வந்து புல்லோட நிறம் பசுமை மாறாமல் இருக்கணும். எப்படி அதில் வந்து மஞ்சள் நிறம் மாறாமல் வெளிர் நிறத்தில் காய்ந்த புல் இருக்கணுமோ அதே போல் புல்லோட பசுமை நிறம் கொஞ்சம் மாற தான் செய்யும். ஆனால் எவ்வளோ பசுமையாக இருக்கோ அவ்வளோவுக்கு அதில் நொதித்தல் ப்ராசஸ் நல்லா நடந்திருக்குன்னு அர்த்தம். நல்ல ஈர்க்கக்கூடிய மனம் இருக்குங்க. கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது அதோட அமிலத்தன்மை மாத்திரம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அது நொதித்தல் ப்ராசஸ் நடக்கிறதுனால அமிலத்தன்மை 4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து கொடுக்கலாம். நிறைய ஆராய்ச்சிகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த சைலேஜ் புல் வழியாக பாலோட உற்பத்தி அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
1: சரிங்க, குறிப்பாக இந்த தீவனப்பயிரோட உற்பத்தியில் நம்ம என்னென்ன விஷயம் கவனத்தில் செலுத்தணும், என்னென்ன வகைகள் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நிலத்தை எப்படி தயார்படுத்தணும், அதற்கான அறுவடை முறைகள் என்னென்ன, அது இல்லாமல் அதுக்கு அறுவடைக்கு பின் அதை வந்து நம்ம எப்படி சரியான முறையில் பதப்படுத்தி வைக்கிறது, அது குறிப்பாக வைக்கலாக இருக்கட்டும் இல்லை சைலேஜாக இருக்கட்டும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் வந்து பெருமளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது விவசாயிகளுக்கு சந்தேகம் இருக்குன்னா எப்படி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மேம்?
0: என்னுடைய நம்பர் வந்து 6381926016. இன்னொரு முறை சொல்கிறேன், 6018692616.
2: இதுவரை பசுந்தீவனம் தயாரித்தல், நீண்ட நாட்கள் சத்துக்கள் குறையாமல் பசுந்தீவனத்தை பாதுகாத்தல் போன்ற பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. பாரதி அவர்கள்.

0: இத்துடன் வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் மனம் கமழ வருவது எம் பழனிசாமி குழுவினரின் நையாண்டி மேளம்.

மாகாணம் என்பது ஒரு சிற்றூர். ஆனால் வேந்தன் ஒருவன் துணிவினால் அவ்வூர் வரலாற்றில் பெரும் பெயர் பெற்றுவிட்டது. அவ்வேந்தன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்னும் பாண்டிய மன்னன். இவன் சிறுவனாக இருந்தபோது சேரன், சோழன், திதியன், எழுனி, எருமையூரன், இருங்கோவேன்மான், பொருணன் என்ற எழுவர் பாண்டியனை வெல்ல கூட்டு சேர்ந்தனர். படையெடுப்பை கண்டு அஞ்சாமல் நாட்டுக்கு காவலனும் புலவனுமாகிய நெடுஞ்செழியன் வன்மையான சினம் கொண்டு மொழிகிறான்.

பாண்டிய அரசை புகழ்கின்றவர்கள் சிரிக்கத்தக்கவர்கள் என்றும், நான் சிறுவன் எனவும் அவர்கள் கூறியது வருத்தத்திற்கு உரியது. அவர்களிடம் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, மறவர்படை இருந்த போதும் என் வலிமையை கண்டு அவர்கள் சிரித்தது என்னால் மறக்க இயலாது. அவர்களை போர்க்களத்தில் வெல்வேன் என கூறி அவர்களை வென்று அரியணை ஏறுகிறான் பாண்டிய மன்னன். இடைக்குன்றூர் கிழார் என்ற புலவர் புறநானூற்றில் பாண்டிய மன்னனின் வீரதீர செயல்களை பாடி வியக்கிறார்.

ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் நன்றாக எண்ணுதல் வேண்டும். அச்செயலை செய்யுங்கால் தோன்றும் இடர்களை கருதுதல் வேண்டும். அச்செயலுக்கு உதவி செய்தவரை பற்றி நினைத்தல் வேண்டும். ஆக்க அழிவுகளை உள்ளுதல் வேண்டும். விளைய போகும் பயனை உண்ணுதல் வேண்டும். எல்லாவற்றையும் எண்ணியும் கருதியும் உள்ளியும் உண்ணியும் முடித்த பின் அச்செயலில் இறங்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டே வள்ளுவர் எண்ணி துணிக கருமம் என்றார்.

அஞ்சாமை என்பது உள்ளத்தில் ஒளிரும் கூரிய வாள் போல. அதனை உடையவன் எளியவனானாலும் இளையவனானாலும் தான் நினைத்ததை செய்து முடிப்பான். அவ்வாறே தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் நினைத்ததை முடித்தான், அரியணை ஏறினான். துணிவே துணையானால் எதையும் சாதிக்க முடியும் என்று இந்த பாண்டிய மன்னனின் கதை நமக்கு சொல்லித் தருகிறது.

ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் எம் பழனிசாமி குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி. ரேணுகா.

0: கிட்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல்.

நண்பர்களே, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம பக்கத்துல யாராவது மனசார சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளும் தெரியாம சிரிச்சிடுவோம். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் நம்ம மூளையில இருக்கக்கூடிய மிரர் நியூரான்ஸ். அதாவது மற்றவர்கள் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே பார்த்து நம்மளும் அதே உணர்வை அனுபவிக்க உதவக்கூடிய ஒரு சிறப்பு நரம்பு செல். அதனாலதான் சிரிப்பும் கொட்டாவியும் இன்னும் சில உணர்வுகளும் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட எளிதா பரவிடுது. அதனால புன்னகை உங்களோடது மட்டும் கிடையாது, அது இன்னொருத்தரோட நாளையும் புன்னகையா அழகா மாத்தும். இன்னைக்கு இசைத்துறெல்லாம் அடுத்ததா நேரோட ஒரு கடிதம் தான் நம்ம வாசிக்க போறோம். யாரோடது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் சூசை மேரி அவங்கதான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, சென்ற மாதம் 24ஆம் தேதிக்கான கடிதம் இது. காலை வசந்த அழைப்பாய் கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சி. கண்ணதாசன் என்னும் கருத்து சுரங்கம் நூற்றாண்டு நாயகரின் சிறப்பை சிறப்பாய் அறிவித்தார்கள் உற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்பின் கவியரங்கம் அழகியல் வரிகளா தத்துவ நெறிகளா, பட்டிமன்றம் தத்துவ வரிகளை எத்திசைக்கும் கொண்டு சென்றதையும் அழகியல்ல அனுபவித்த நமக்கு தந்த வழிகளையும் தந்து சென்ற கவிஞர்களுக்கும் சிறப்பாய் நிகழ்ச்சியை தந்த நிலையத்திற்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அதே நேயர் 29ஆம் தேதி சென்ற மாதத்துக்கு எழுதியிருக்காங்க. திங்கட்கிழமைக்கு காலை வசந்த அழைப்புல மனநல ஆலோசகர்கள் மன அழுத்தம் குறைக்க வழிகள் ஆலோசனைகள் பல தந்த மனநல மருத்துவர் சுபாஷினி அவர்களுக்கும், நிலைய அறிவிப்பாளர்கள் சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் நிலையத்திற்கும் நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன அழுத்தம் பிரச்சனைகளால நாமளும் போராடும் மனங்களுக்கு ஆறுதலா வந்து மன தேர்தல் தந்த நிகழ்ச்சிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதிக்கு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, காலை இன்று ஒரு தகவல் கலைவாணரின் சிறப்பான குணத்தையும் அவர் ஏழை மக்களின் மீது வைத்துள்ள அன்பு பற்றியும் விளக்கினார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடு ஆட்டம் போடு பாடல்கள் ஆட்டம் போட வைத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்க தைய அப்படின்னு சொல்லி பாடலையும் குறிப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில மின்சிக்கனம் விழிப்புணர்வு செய்திகள் தந்த அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி, நிலையத்திற்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டையிலிருந்து சூசை மீறி

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். இது இசைத்தூரல். இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல்களை தான் பார்க்க போறோம். முதல்ல யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டேன், இரண்டு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான தகவல்கள் சொன்னார்கள். சிறப்பான கலந்துரையாடல் மூலம் முருகானந்த் தியாகராஜர் அவர்கள் தேவையான கேள்விகளை கேட்டு உபயோகமான தகவல்களை பெற்றுத் தந்தார்கள், கேட்டு ரசித்தோம், மிக்க நன்றி, பாராட்டுகள் 102.1 பண்பலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணம் கலைதுரை ராஜன். அடுத்ததா பெரம்பூர்ல இருந்து தேவி நிதியரசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 தேதி 3 மணிக்கு மின்னஞ்சல் கடிதம் இசைத்தூரல் தோழிக்கு வாழ்த்துக்கள், 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் மூவர் கூட்டணி கலை கட்டியது, கௌதம் சார், கலையரசி மேடம், நித்யா மேடம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, கௌதம் சார் அவரோட குரல் அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. பெரம்பூர்ல இருந்து தேவி நிதியரசன். அடுத்ததா தஞ்சாவூர் லக்ஷ்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 தேதி அதாவது நேற்று காலை 8 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில வனம் நமது வளம் வன மகோத்சவ சிறப்பு தொடரில் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாப்பாளர் டாக்டர் ஆர் காஞ்சனா மேடம் அவர்கள் கோடியக்கரை வனவிலங்குகள் பறவைகள் சரணாலயத்தை பற்றி கூறிய தகவல்கள் சிறப்பா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை அமைத்த இயக்குனர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும் உதவிய அதிபர் சார் அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தேசிய மருத்துவர்கள் நாளில் மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி மேடம் அவர்கள், குழந்தைகள் நல மருத்துவர் பி கேமராதன் ஐயா அவர்கள் இருவரும் கூறிய ஒவ்வொரு தகவல்களும் சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த முருகானந்தம் தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10:30 இருபட பாடல்கள் அருமை, இந்த நிகழ்ச்சிகளை வழங்கிய திருச்சி வானொலிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில இசை மேடையில பாடல்கள் இனிமையோ இனிமை, இந்த நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. அடுத்துதான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டேன், மிகவும் கலகலப்பாக சென்றது. அன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் வளம் வந்துச்சு. தினமும் நேயர்களின் கருத்துக்கள் அழகா இசைத்தூரல் நிகழ்ச்சியில இடம்பெறுகின்றன அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்னு சொல்லியிருக்காங்க சென்னையிலிருந்து அந்தோனிராஜ். அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஆல்பர்ட் பாத்திமா, மலைக்குடி பட்டி சண்முக.

என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு அதாவது 2ஆம் தேதி காலையில 8:02 தாவரவியல் விஞ்ஞானி கந்தவேல் அவர்களுடன் உரையாடல் நடத்தினார் இயக்குனர் அவர்கள். வனம் நமது வளம் அப்படிங்கிற தலைப்பில் அரிய மரங்கள், கொல்லிமலை பற்றிய தகவல்கள், அங்குள்ள உணவு பயிர்கள், பூச்சிகள், விலங்குகள், அங்கு வாழும் மனிதர்களின் வாழ்க்கை, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, இப்படி அற்புதமான பல அரிய தகவல்களை இந்த நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து 9 மணிக்கு வசந்த அழைப்பில் மரங்களின் ஆர்வலர் பி தாமஸ் அவர்களுடன் நேர்காணல் நிகழ்ச்சி ஒளிபரப்பானுச்சு. மரங்களின் வளர்ப்பு, அதன் வகையில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பயன்கள், மனிதர்கள் இயற்கையை எப்படி காக்க வேண்டும், மதிக்க வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும், இப்படி பல நல்ல தகவல்கள் நிகழ்ச்சி மூலம் அறிந்து கொண்டோம். சிறப்புடன் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இது போன்ற நல்ல தற்காலத்துக்கு தேவையான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு வழங்கியும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இயக்குனர் அவர்களுக்கும், ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் பாராட்டுக்கள், பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், ஆல்பர்ட் பாத்திமா, மலைக்குடி பட்டி சண்முகம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

வணக்கம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். இன்னைக்கு அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கூகூர் புகழேந்தி அவர்கள் எழுதிய ஒரு கடிதத்தை தான் பார்க்க போறோம். 25ஆம் தேதி அன்னைக்கு காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மருத்துவனிடம் காய்கறி விலை நிலவரம், தங்கம் வெள்ளி விலை நிலவரம் ஆகியவை வந்து கேட்டு பயனடைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில் ஒளிபரப்பான பாடல்களும் அருமையிலும் அருமை அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அடுத்து 27ஆம் தேதி அன்னைக்கு அதே நேயர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டோம், நேயர்கள் விரும்பிய பாடல்கள் அனைத்துமே வந்து அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கூகூர் புகழேந்தி. அடுத்து கூகூர் புகழேந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடிதங்கள் வரிசையா வரிசையை கட்டி இருக்கு அவங்களோடது. இசைத்துறல் நிகழ்ச்சியில கேட்டோம், நேயர்களோட கடிதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பெண் அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேயர்களுக்கு எல்லா கடிதங்களும் எழுதுறதுக்கான ஆர்வம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காங்க கூகூர் புகழேந்தி. அடுத்ததான் இன்னைக்கு இசைத்துறல் நிகழ்ச்சியில ஒரு புதிய தகவலை ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு அறைக்குள்ளே போயிட்டு, அட நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு டோர்வே எஃபெக்ட் அப்படின்னு பேர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம மூளை ஒரு புதிய சூழலுக்கு தயாராயிடுமா, அந்த நேரத்தில் முந்தைய எண்ணத்தையும் தற்காலிகமாக பின்னுக்கு தள்ளிடுமா. அதனால தான் நம்ம சில வினாடிகள் மறந்தது மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. அதனால அடுத்த தடவை இப்படி நடக்கும்போது எனக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சோன்னெலாம் கவலைப்படாதீங்க. அது நம்ம மூளை செய்யக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான வேலை தான்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதய ராகம். என்ன பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னா, இசைத்துறல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு அடுத்ததா இசைத்துறல் நிகழ்ச்சியில நேர் ஒருத்தவங்க எழுதியிருக்க கடிதம் ஒண்ணுதான் வாசிக்க போறோம். யாரு எங்கிருந்து எழுதியிருக்காங்கன்னா, கூகுர் புகழ் இந்தி அவங்க தான் எழுதியிருக்காங்க. 28 அன்னைக்கு காலை மலர் இதய ராகம் மறைந்த கே பாக்யராஜ் அவர்களினுடைய நினைவலைகள் நிகழ்ச்சி கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு மதியம் ஒளிபரப்பப்பட எல்லா பாடல்களுமே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கேட்டோம், அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகூர்லேருந்து புகழேந்தி. கேட்டிணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பெறுகிறது இசைத்தூரல்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டிற்கு இந்தியாவின் மென்பொருள் திறனும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பமும் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் டைகாச்சியுடன் மேற்கொண்ட உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இரு நாடுகளின் கலாச்சாரம் தொடங்கி அதிநவீன தொழில்நுட்பம் வரை பல்வேறு ஒற்றுமைகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். ரயில்வே துறை சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை ஒப்பிடுகையில் 4% வளர்ச்சி கண்டுள்ளதாக இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 142 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சரக்குகளை கையாண்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. ரயில் பயணிகள் போக்குவரத்திலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் மாநிலத்தின் மின் உற்பத்தி, கொள்முதல், மின் விநியோகம், சிறப்பு குழுக்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த மின்வாரிய உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களின் செயல்பாடுகள், அவற்றிற்கான பணியாளர் நியமனம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரவணரே தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் இஎம்இ ஜிபிஎம் எஸ்எம்இ gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் தென்கரை வடுகப்பட்டி பேரூராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தேசிய அளவில் சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்கள் மத்திய அரசு வழங்கும் தேசிய விருது பெற awards.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான 500 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மீட்டுத்தரக் கோரி அப்பகுதி இஸ்லாமியர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினத்தில் மோகனூர் அருள்மிகு ஆதி கும்பாபீஸ்வரர், அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடா ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஆகர்ஷி கஷ்யப் அமெரிக்காவின் பெய்வென் ஜாங்கை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு

0: நேரம் 6:04. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ உற்சாகமாய் இசை உலா ஆரவாரம். பசுமை வெளிகளின் காற்றின் ராகம், மரம் செடி கொடிகளில் நாட்டிய தோற்றம், ஆடும் இலைகளில் கூட ஆனந்த தாண்டவம், முளைத்தெழும் விதைகளிலோ நடன முத்திரை, இவையெல்லாம் கூட ஆரவார நிலையின் அவதாரங்களே. அவை யாவும் தனக்குள் ஆரவாரத்தை உள்வைத்திருக்கின்றன. ஆனந்தமான பாடல்கள், யாவருக்குமான செய்திகள் என அடுத்த 60 நிமிடங்களில் காற்றலைகளில் ஆரவாரம் நம் பண்பலையிலிருந்து.
1: எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீ வா, ஆயர்தம் மாயா நீ வா, ஆயர்தம் மாயா நீ வா.

நேரம் 6 மணி 10 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மற்றும் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலை வரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக இது மின்தடை பற்றிய அறிவிப்பு. புத்தாணத்தம் பகுதிகளில் நாளை மறுநாள் சனிக்கிழமை மின்தடை ஏற்பட இருக்கிறது. அதாவது திருச்சி மாவட்டம் புத்தாணத்தம் பகுதி துணை மின் நிலையத்தில் நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 9:45 முதல் மாலை 4 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே புத்தாணத்தம், இடையப்பட்டி, காவல்காரன்பட்டி, புங்குருணிப்பட்டி, கணவாய்ப்பட்டி, கிளனிவாசல்பட்டி, சமத்துவபுரம், பிள்ளையார் கோவில்பட்டி, பிச்சம்பட்டி, சுக்காம்பட்டி, முத்தாழ்வார்பட்டி, சீல்நாயக்கன்பட்டி, டி அழங்கம்பட்டி, கோட்டை பழுவஞ்சி, மெய்யம்பட்டி, கருஞ்சோலைப்பட்டி, வெள்ளையகவுண்டன்பட்டி, மானாங்குன்றம், அழகக்கவுண்டம்பட்டி, டி தம்மநாயகன்பட்டி, டி கருப்பூர், கருமலை, மணியங்குறிச்சி, கள்ளக்காம்பட்டி, டி புதுப்பட்டி, எண்டப்புலி மற்றும் மாங்கனாப்பட்டி ஆகிய பகுதிகளில் நாளை மறுநாள் சனிக்கிழமை காலை 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின்சார விநியோகம் இருக்காது என மணப்பாறை மின்வாரிய செயற்பொறியாளர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: நம்ம உடலுக்கு ஏத்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சனாலே நோய்கள் நம்மள நெருங்காதாங்க. கண்ணில பாக்குற உணவுகள்லாம் சாப்பிடாம நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துற உணவுகள் என்னன்னு தேடி சாப்பிடலாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
1: இன்றைய காலத்துல குழந்தைகள் வந்து பீஸா, பர்கர், சிப்ஸ், சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற சுவையான உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனால் அவற்றில் சத்துக்கள் குறைவாக தான் இருக்கும். அதே சமயம் காய்கறி, பழம், பருப்பு, கீரை போன்ற சத்தான உணவுகளை சாப்பிட குழந்தைகள் தயங்குகிறார்கள். இதனால் பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி எழுகிறது, குழந்தைகளுக்கு சுவையான உணவு முக்கியமா அல்லது சத்தான உணவு முக்கியமா என்று. உடல் வளர்ச்சிக்கு பால், முட்டை, கீரை இவற்றில் கால்சியம், புரதம், இரும்பு சத்து உள்ளன. அவை எலும்புகள், தசைகள் மற்றும் பற்கள் வளருவதற்கு உதவுகிறது. சத்தான உணவுகள் குழந்தைகளின் நினைவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கும். மூளை வளர்ச்சிக்கு வேர்க்கடலை, பாதாம், மீன் போன்ற உணவுகள் உதவுகிறது. சத்தான உணவுகளை சாப்பிடும் போது குழந்தைகள் அடிக்கடி நோய் வாய்ப்பட மாட்டார்கள். ஆரஞ்சு, நெல்லிக்காய், எலுமிச்சை இவற்றில் விட்டமின் சி உள்ளன. அவை உடலுக்கு பாதுகாப்பு தருகின்றன. அதிக எண்ணெய் மற்றும் ஜங்க் உணவுகள் உடல் பருமனை ஏற்படுத்தும். ஆனால் சத்தான உணவு உடல் எடையை கட்டுப்படுத்தும், சர்க்கரை நோய் அபாயத்தை குறைக்கும். சுவையில்லாத உணவை குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். அதனால் உணவில் சுவையும் அவசியம். சுவைக்காக மட்டுமே உணவு சாப்பிட்டால் உடல் பருமன், பற்கள் சேதம், செரிமான பிரச்சனை, சோர்வு, கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பெற்றோர்கள் சத்தான உணவுகளை சுவையாக மாற்றி கொடுக்கலாம். காய்கறிகளில் தோசை, பீட்ரூட் சேர்த்து நிறமுள்ள தோசை செய்யலாம். பழங்களில் சாலட் செய்து சுவைக்காக தேன் கலந்து தரலாம். வீட்டில் சுண்டல், வேட்கடலை உருண்டை, ராகி லட்டு செய்து தரலாம். குழந்தைகளுக்கு கட்டாயப்படுத்தாமல் உணவுக்கு பழக்க வேண்டும். டிவி, மொபைல் பார்த்து கொண்டே சாப்பிடவிடக் கூடாது. பெற்றோர்களை நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த பழமொழி சத்தான உணவின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. குழந்தைகளுக்கு சுவையும் தேவை. ஆனால் சுவை மட்டுமே போதாது. இன்றைய காலத்துல நாம் சாப்பிடும் பல உணவுகளில் நம்ம கண்களுக்கு தெரியாத மறைமுகமான ரசாயனங்கள் நிறைய கலந்திருக்குது. இவை உணவின் சுவை, நிறம், மணம், கால நீடிப்பு ஆகியவற்றை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகிறது. சில ரசாயனங்கள் பாதுகாப்பான அளவில் பயன்படுத்தப்பட்டாலும் அதிகமாக அல்லது தொடர்ந்து உட்கொண்டால் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். உணவுகளில் நேரடியாக தெரியாமல் கலக்கப்படும் செயற்கை பொருட்கள் மறைமுக ரசாயனங்கள் ஆகும். இவை பொதுவாக பதப்படுத்தப்பட்ட உணவு.

0: ஜங்க் உணவுகள், பாக்கெட் ஸ்நாக்ஸ், குளிர்பானங்கள், இன்ஸ்டன்ட் உணவுகள் போன்றவற்றில் அதிகமாக காணப்படும். உணவை அழகாக காட்ட சன்செட் எல்லோ பயன்படுத்துகிறார்கள். சுவையை அதிகரிக்க அஜினோமோட்டோ பயன்படுத்துறாங்க. உணவு நீண்ட நாள் கெடாம இருக்க நைட்ரேட் என்னும் ரசாயனத்தை சேர்க்கப்படுகின்றன. ஆஸ்பர்டமி, சாக்ரின் இவை சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தும் ரசாயனம் ஆகும். காய்கறி மற்றும் பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்து எச்சங்கள் இருக்கும். தொடர்ந்து ரசாயன உணவுகளை சாப்பிட்டால் உடல் பலவீனமாகும். குழந்தைகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். உடலில் ஹார்மோன் மாற்றம் ஏற்படலாம். உடல் எடையை அதிகரிக்கும். நீரிழிவு அபாயம் ஏற்படுத்தும். சில செயற்கை ரசாயனங்கள் நீண்ட காலம் பயன்படுத்தினால் செல்களை பாதிக்கும். ரசாயன பாதிப்பை குறைப்பதற்கு இயற்கை உணவுகளை அதிகம் சாப்பிடுங்கள். காய்கறி, பழம், கீரை பயன்படுத்தலாம். பாக்கெட் உணவுகளை குறைக்கவும். அதிக நாட்கள் கெடாமல் இருக்கும் உணவுகளில் ரசாயனங்கள் அதிக இருக்கும். காய்கறி மற்றும் பழங்கள் உப்பு நீர் அல்லது வெந்நீரில் கழுவினால் பூச்சிக்கொல்லி எச்சங்கள் குறையும். வீட்டில் உணவு சமைத்து சாப்பிடுங்கள். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த பழமொழி உணவில் இருக்கும் ரசாயனங்களுக்கு மிகவும் பொருந்தும். குறைந்த அளவில் பாதுகாப்பாக இருக்கும் சில பொருட்களும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடலுக்கு தீங்கு தரும். நல்ல உணவை தேர்வு செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
1: குழந்தைகளுக்கு கேட்கிற உணவுகளை தராம சத்தான உணவுகளை எப்படி கொடுக்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
2: நேரம் 6:21, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக திருச்சிக்கோட்டை ரயில்வே நிர்வாகம் தந்திருக்கக்கூடிய சிறப்பு அறிவிப்பு ஒன்று. வல்சத் வேளாங்கண்ணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதை பற்றிய அறிவிப்பு தான் இது. வல்சத் வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலானது வரும் ஜூலை 3 வேளாங்கண்ணி தானு சாலை சிறப்பு ரயிலானது வரும் ஜூலை 6 இயக்கப்பட இருக்கின்றன. அதாவது நாளை ஒரு ரயிலும் வரும் 6 ஒரு ரயிலும் இயக்கப்பட இருக்கின்றன. 20 படுக்கைப்பட்டிகள், 2 லக்கேஜ் பெட்டிகளுடன் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது வல்சத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மாலை 6:25 புறப்பட்டு தானு சாலை, பல்கார், வாசை சாலை, பன்வல், லோனாவாலா, புனே, டவுந்த், சோலாப்பூர், கல்புர்கி, வாடி, யாத்கிர், கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்த்ராலயம், அதோனி, குண்டக்கல், கூட்டி, தாடிபத்ரி, யார்குண்ட்லா, கிடப்பா, ராசம்பெட், ரேணிகுண்டா, காட்பாடி, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பாதிரி புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருநள்ளாறு, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தடையும். மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து திங்கட்கிழமை புறப்பட்டு அதே வழித்தடம் வழியாக தானு சாலைக்கு செவ்வாய்க்கிழமை காலை 10:30 சென்றடையும். இந்த தகவலை நமது திருச்சிக்கோட்டை ரயில்வே நிர்வாகம் தந்திருக்கிறது.

இன்று இரவு 7 மணிக்கு ஓடி விளையாடு கால்பந்து இளம் வீரர் ஜி கே விசாகன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தரமான வாழைக்கன்று தேர்வும் நிலத்தை தயார் செய்தலும் குறித்து திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி குமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பயோ பிளாக் தொழில்நுட்பம் குறித்து டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் யுவராஜன் அவர்களுடன் நேர்முகம்.

தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்தியா ஜப்பான் கூட்டு பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு பல துறைகளிலும் வெற்றியடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு ஏற்ப ஜப்பான் அளித்து வரும் முதலீடுகள் ஒட்டுமொத்த உலகிற்கும் பயனளிப்பதாக அவர் கூறினார். இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் ஆற்றல் மிக்கதாகவும் பயனளிக்கும் வகையிலும் உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், பொருளாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஜப்பான் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். விநியோக சங்கிலி தொடரில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக உலகளாவிய வர்த்தகம் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் சூழ்நிலையிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது என்றும், விரைவாக பொருளாதார வளர்ச்சி பெற்று வரும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நீடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் தனியார் துறை முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜப்பான் நாட்டின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான வங்கி மேற்கொண்ட ஆய்வில் இந்தியா முதலீட்டுக்கு உகந்த நாடாக உறுதி செய்யப்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாச்சி, இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ள போதிலும் எரிசக்தி பாதுகாப்பும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். தாராள மற்றும் வெளிப்படையான எரிசக்தி வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் திருமதி சனே தகாச்சி கூறினார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் தென்னிந்திய ஆய்வு மையம் மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து நடத்திய நேதாஜியின் INA சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் கட்டுரை போட்டிக்கான பரிசளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். குஜராத்தில் உள்ள நிரஞ்சனா ஆற்றை இளைஞர்கள் சுத்தம் செய்ததை அவர் எடுத்துரைத்தார். அதேபோல் வைகை ஆற்றை சுத்தம் செய்யவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோரின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர், இதற்காக அனைத்து மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தேசத்திற்காக உறுதிமொழி எடுத்தது போல் நமது நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு KA செங்கோட்டையன், திரு மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உயர்தரத்திலான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் விடுதி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய அமைச்சர், சட்டக்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் மாணவர்களுக்கான அமைதியான மற்றும் தரமான கல்விச் சூழலை உருவாக்கி தருவதற்கும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மாணவர்களின் தேவையை

0: முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் அனைத்து நவீன அடிப்படை வசதிகளுடன் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகளுக்கு தேவையான விதைகள், நடவுப் பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் உரிய நேரத்தில் கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், சமையல் எண்ணெய் இயக்கம் மற்றும் பருத்தி இயக்கம் போன்ற முக்கிய திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் நோக்கில் காய்கறி, பழம், மலர் சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இத்திட்டத்திற்கான ஊதியம் நாளொன்றுக்கு 336 ரூபாயிலிருந்து 345 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களின் கூட்டுறவு சங்க கடன்களை ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான வேலை நாட்களை ஆண்டுக்கு 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும், நாளொன்றுக்கு 700 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனை காக்க பாலாற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பு ஒட்டி இருந்தது. இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா, மேற்கு வங்க கடலோரப் பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை 3 மற்றும் 4 தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். சென்னை ஓக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் புதிய மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை மாவட்ட முதன்மை நீதிபதி சுபாதேவி இன்று திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவினை பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பூங்காவில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விளையாட்டுச் செய்திகள். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 11-9 என்ற செட் கணக்கில் ருமேனியா இணையை வென்றது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது.

0: கலேயில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இருதரப்பு உறவு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வைகை ஆற்றை தூய்மைப்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராம மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ருமேனியா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 41 இந்த முகாம்கள் நடைபெறும் எனவும், இந்த சுற்றில் சுமார் 2,91,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின்

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 41 நாட்களுக்கு இந்த முகாம்கள் நடைபெறும் எனவும், இந்த சுற்றில் சுமார் 2,91,700 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோயானது கறவை மாடுகளின் பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். எனவே விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவிக் குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுயஉதவிக் குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிடச் சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். பழனி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள நீர் ஆதாரங்களை தூய்மைப்படுத்தி சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவது குறித்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பழனி சண்முக நதி, வையாபுரி குளம் மற்றும் கோதைமங்கலம் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தவும், பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க வலைகள் அமைக்கவும், கழிவு நீரை முறைப்படுத்தவும் துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இத்திட்டத்திற்கான திட்ட அறிக்கை மற்றும் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கவும் பணி நிறைவடைந்ததும் பொதுமக்களின் பங்களிப்புடன் பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் மற்றும் ஆத்தூர் பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் மற்றும் சமூக நீதி விடுதிகளின் வசதிகள் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். வேடசந்தூர் ஈ சித்தூர் கிராமத்தில் சுமார் 3,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மாணவியர் விடுதி கட்டட பணிகளை தரமான முறையில் விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தொடர்ந்து கொண்டமநாயக்கம்பட்டி கள்ளர் பள்ளி விடுதியில் உணவின் தரத்தை நேரில் சாப்பிட்டு ஆய்வு செய்த அவர், சின்னாலப்பட்டியில் புதிய விடுதி கட்டணம் அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி விடுதிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 41 மனுக்கள் பெறப்பட்ட இக்கூட்டத்தில் தகுதியான 6 பயனாளிகளுக்கு மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்கள், புற்றுநோய் நிவாரண நிதி மற்றும் கண் கண்ணாடி மானியம் என மொத்தம் 53,800 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நாட்டின் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலையான வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த 2025 ஆகஸ்ட் 1 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஊழியர்களின் திறன் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இத்திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குடைய நிறுவனங்களில் புதிதாக இணையும் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் குறித்து திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி கண்ணதாசன் தெரிவிக்கையில்,
1: பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீமோட பேரு. இந்த ஸ்கீம்ல வந்து 2 விதமான பலன்கள் கொடுக்கறாங்க, ஊக்கத்தொகையாக கொடுக்கறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்கறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்கறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும். இந்த திட்டத்தில் அதே தொழிலாளி அந்த நிறுவனத்தில் குறைந்தது 1 ஆண்டு பணிபுரிய வேண்டும். முதல் 6 மாதம் முடிந்த பிறகு அவர்களுடைய PF சம்பளத்தில் 50% தொகையும், 2வது 6 மாதம் முடியும் போது மீதமுள்ள 50% தொகையும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அவருடைய சம்பளத்தில் இருந்து அதிகபட்சமாக 15,000 வரை அவர்களுக்கு கிடைக்கும்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்பு

0: செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் திருமதி சனா தக்காச்சியுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்குவதாக தெரிவித்தார். பொருளாதார பாதுகாப்புக்கும் எரிசக்தி பாதுகாப்புக்கும் இந்தியாவும் ஜப்பானும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.20 கோடி டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 4% கூடுதலாகும். கடந்த மாதத்தில் பயணியர் போக்குவரத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மட்டும் 63.81 கோடி பயணிகள் ரயில்களில் பயணித்துள்ளனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை காட்டிலும் இவ்வாண்டு 19.1% கூடுதலாக உரங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதர சரக்குகள் 17.3% அதிகரித்துள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் தேவையை கருத்தில் கொண்டு நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை பெட்ரோலியத்துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 12 மாதங்களுக்குள் நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன் 30 கோடி மெட்ரிக் டன்னாக உயரும் என கூறினார். பீகார் மாநிலம் பான்கிபூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா, குஜராத் மாநிலம் மஞ்சுளாபுரா சட்டப்பேரவை தொகுதிகளில் இம்மாதம் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனுக்கள் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 14ஆம் தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 16ஆம் தேதி கடைசி நாள். இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பீகார் மாநிலம் பாங்கிபூரிலிருந்து பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ராஜினாமா செய்ததை அடுத்தும் மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியாவிலிருந்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜேந்திர பாரதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்தும் குஜராத் மாநிலம் மஞ்சளாபுரா பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் யோகேஷ் பாய் நரேந்தாஸ் பட்டேல் காலமானதை அடுத்தும் இந்த 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நிலையான தொழில் சூழலை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சார வாகனங்கள் தொடர்பான தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்குவதில் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், பரிவேஷ் இணையதளம் மூலம் இதற்கான விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுமதி அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதுடன் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசின் தொழில் கொள்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இது

0: வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் செயல்படுத்தப்படுவதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் திருப்பதியில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்பகுதிகளில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு இதனை கொண்டு வந்துள்ளதாக கூறினார். வேலை நாட்கள் 100 125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு 95,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர், மாநில அரசுகளின் பங்குடன் மொத்தமாக 151,282 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன்கீழ் ஒவ்வொரு நபருக்கும் நாளொன்றுக்கு 312 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்திற்காக 750,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என கூறிய அவர், இதன் மூலம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஆண்டொன்றுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பூண்டி ஊராட்சி ஒன்றியம் கைவண்டூர் கிராம பஞ்சாயத்தைச் சேர்ந்த பயனாளிகள் திட்ட வேலை நாட்களை 125 உயர்த்தியிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர்.
1: என் பேர் பூங்கோதை. இந்த 100 நாள் திட்டம் 125 நாள் கொடுத்துருக்குறாங்க. 336 ரூபாய் போட்டிருக்கிறாங்க. திட்டத்தை அறிவித்த மோடி ஐயாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.
2: என் பேர் லட்சுமி. இந்த 100 நாள் திட்டம் வந்து 100 நாளாக இருந்தது, 125 நாளாக உயர்த்தியிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தின பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.
0: பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிலிருந்து 18 வயது வரையிலானோர் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் awards.gov.in என்ற இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் அமித்சாத் என்ற பெயரில் இந்திய மருத்துவக் குழுவினர் வெனிசுலாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருத்துவ சேவை செய்து வருகின்றனர். கடந்த மாதம் 24ஆம் தேதியன்று ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 பதிவான கடுமையான நிலநடுக்கத்தால் 2,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடப்படும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட உள்ளதாக கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ப்ரூனோ நாவரோ டேவிட் வேகா இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஸ்பெயின் ஆஸ்திரியாவையும், நாளை காலை 4:30 போர்ச்சுக்கல் குரேஷியாவையும் எதிர்கொள்கின்றன. பெல்ஜியம் அமெரிக்கா அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 288 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையிலான உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 14.2 கோடி சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. வெனிசுலாவில் கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேவையாற்றிய இந்திய மருத்துவக் குழுவினருக்கு அந்நாட்டு மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இத்தாலி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா அர்ஜுன் கதே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்
0: நிகழ்ச்சியில் இன்று
1: வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: தரமான வாழைக்கன்று தேர்வும் நிலத்தை தயார் செய்தலும் குறித்து திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி குமார், தொடர்ந்து பயோபிளாக் தொழில்நுட்பம் குறித்து தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் ஆகியோர் பங்குபெறும் நேர்முகம் கேட்கலாம்.

0: பிரசர் வருமே.
1: காமாட்சி அக்கா, காமாட்சி அக்கா, உனக்கு இப்போ என்னாச்சுக்கா?
0: கண்மணி, எப்படி என் பாட்டு?
1: ஏன் ஏன் இப்படி? இத கேட்டா வாழை வளராது, கருகிரும்.
0: அட கண்மணி, தினமும் வாழை கண்ணுக்கிட்டையும் மரத்துக்கிட்டையும் இப்படி பேசி பழகுனா கொலகொலையா காய்க்குமா?
1: இத சொன்ன அறிவாளி யாரு?
0: நானே. அது நானே தான்
1: அக்கா. மண்ணும் வாங்குற வாழை கண்ணும் தரமா இருந்தாலே.
0: இருந்தா மட்டும் என்ன நடக்கும்?
1: என்ன நடக்கும்ங்கிறத போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. குமார் அவங்க சொல்றாங்க கேளு.
2: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம டெல்டா பகுதிகள்லையும் சரி, அதை தாண்டியும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழை சாகுபடி அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு சாகுபடியாக மாறிட்டுருக்கு. தொடர்ச்சியாக ஒரு சரியான விலை, அதற்கான ஒரு சந்தை வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கும் பொழுது விவசாயிகள் அந்த பயிரை வந்து நம்பி சாகுபடி செய்கிறதுக்கு இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வாழை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்னென்ன, இப்போ இருக்கிற காலசூழலுக்கு ஏற்ற மாதிரி பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற சவால்கள், இது மாதிரியான நிறைய சவால்கள் வந்து விவசாயிகளுக்கு முன்னாடி நிற்கிது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல அதுக்கான கண்ணை தேர்ந்தெடுக்கிறதுல ஆரம்பிக்குது அதோட முக்கியமான பணி. நம்ம என்ன கண்ணை தேர்ந்தெடுக்கிறோம், அதை எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்ம என்ன மகசூல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அது சார்ந்த தகவல்களை நம்ம கூட சொல்கிறதுக்காக திருச்சியில் இருக்கிற தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்தோட முதன்மை விஞ்ஞானி குமார் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சார்
3: வணக்கம்.
2: இப்போ பெரிய சவாலாக இருப்பது முதல்ல வந்து எந்த மாதிரியான விவசாயம், எந்த மாதிரியான பயிர் போட்டாலும் சரி, ஒரு ஆரோக்கியமான மண் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கு. குறிப்பாக நம்ம அந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது ரசாயன உர பயன்பாடு அப்படிங்கறத தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல தான் எல்லா விவசாயிகளும் இருக்கிறாங்க. அது வந்து தேவையானதும் கூட தான். பட் ஆனா அது என்னன்னா, எந்த அளவுக்கு தேவையானது, எந்த அளவுக்கு சரியான முறையில அந்த தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்துறோம், ஒரு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறோம்னா எந்த அளவுக்கு சரியான முறையில் பயன்படுத்துகிறோம், யாருடைய அறிவுரையின் பேரில் அதை செய்கிறோன்றதெல்லாம் தான் வந்து அதை நம்ம முறையாக பயன்படுத்துகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியாக மாறுது. இது எல்லாம் சேர்ந்து கடைசியில் என்ன ஆகுது, அது வந்து மண் வளத்துக்கு ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் விடுது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ வாழையாகவே நம்ம எடுத்துப்போம், வாழைக்கே நம்ம போட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த மண் எப்படி இருக்கணுன்றதை நம்ம கவனிச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்க சார் முதல்ல விவசாயிங்க?
3: ஓகே, விவசாய பெருமக்களுக்கு பணிவான வணக்கம். புதுசாக விவசாயத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கூட ஓரளவுக்கு கேட்குறாங்க. ஏற்கனவே விவசாயத்தில் இருக்கிறவங்க மண்ணை பற்றி பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி யாருமே கவலையே படுறதில்ல. இதே நம்மக்கிட்ட மண் இருக்குது, நிலம் இருக்குது, எங்கள் பாட்டம் பண்ணார், முப்பாட்டம் பண்ணார், எங்கள் அப்பா பண்ணார், வழி வழியாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொருத்தருக்கு குத்தகைக்கு எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆக யாருமே அந்த மண் எப்படிப்பட்ட மண், அந்த என்ன பயிருக்கு ஏற்றது அப்படிங்கிறத பற்றி பெருசாக கண்டுக்கிறதில்ல. அப்புறம் பயிர் சாகுபடி பண்ணனதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு 4-5 மாதம் கழித்து அப்புறம் வருத்தப்படுவாங்க, இலக்கு அறுக்குது, அந்த பிரச்சனை வருது, இந்த நோய் வருது, இந்த பூச்சி தாக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த மண்ணை வந்து பரிசோதனை பண்ணணும், என்ன பயிருக்கு ஏற்ற மண் அது, அந்த பயிரில் என்ன ரகத்துக்கு ஏற்ற மண்ணுன்னு சொல்லிட்டு மண் பரிசோதனைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு இதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாசன நீர். பாசன நீர்னிருக்கும் நம்ம சரியாக சமமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்த பாசன நீர் தான் தொடர்ந்து நம்ம இடுபொருளாக பயன்படுத்துகிறோம். வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 தண்ணியாவது கட்டுறோம், வாழையாக இருந்தாலுமே அதுதான் பண்ணுறோம். ஆக அந்த பாசன நீரை பற்றியும் கண்டிப்பாக நம்ம கருத்தில் வச்சுக்கணும், கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது இந்த மண் மற்றும் இந்த பாசன நீர் பரிசோதனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ஒரு தாலுக்கா லெவல்லையும் வேளாண்மை அலுவலர்கள் இருப்பாங்க, தோட்டக்கலை அலுவலர்கள் இருப்பாங்க, பக்கத்தில் கேவிகே இருக்கும், வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கும், மத்திய அரசாங்கத்தினுடைய வேளாண் அறிவியல் நிலையம், எங்களுடைய மையம், இது மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் உங்களுக்கு வந்து இந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி அதுக்குண்டான மண்வள அட்டை வழங்குறதுக்கு இருக்காங்க. அந்த மண்வள அட்டையை வந்து வாங்கி வச்சுக்கிறது

0: ரொம்ப அவசியம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன சத்துலாம் இருக்குது, அதில் நம்ம காரமிலத்தன்மை எவ்வளோ இருக்குது, அங்கே பொருள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே அது என்ன பயிருக்கு ஏற்றது, என்ன ரகத்துக்கு ஏற்றதுன்னு சொல்ல முடிவு பண்ணும். ஆனால் மண்ணை பற்றி கணிக்க ரொம்ப தவறிடுறோம். மண் வள அட்டை எடுக்கணும் கண்டிப்பாக ரொம்ப அவசியம். அது இருந்தால் தான் என்ன பயிருக்கு ஏற்றது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாகுபடி பண்ணலாம். ஏற்கனவே ரசாயன உரங்கள் பயன்பாடு வந்து அதிக அளவில் ஏற்படுது. ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ரசாயன உரங்கள் வந்து அந்த பசுமை புரட்சியின் போது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இன்றியமையாத ஒரு தேவையாக இருந்ததுங்க. அது அந்த நேரத்தில் வறுமையிலிருந்தும் பசிப்பட்டினியிலிருந்தும் வெளியே வர்றதுக்கு நமக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது. அப்போது அரசாங்கமே ரசாயன உரங்களை இறக்குமதி பண்ணி பெருமளவில் விவசாயிகளுக்கு அது கொடுத்து அதை பயன்படுத்த சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க, ஊக்கப்படுத்தினாங்க. இப்போ வந்து மண்ணுடைய வளம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நம்ம திரும்பவும் அதிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தை நோக்கி வர வேண்டியிருக்கு. ஆக இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் மண்ணை பரிசோதனை பண்ணுமா, என்ன உரம் அதிகமாக இருக்குது, என்ன உரம் குறைவாக இருக்குது, எதை குறைக்கலாம், எதை அதிகப்படுத்தலாம்ன்ற ஒரு விவரம் நமக்கு தெரியும். இதுக்கு மண் பரிசோதனையும் பாசன நீர் பரிசோதனையும் மிக மிக அவசியம்.
1: இதை தாண்டி வாழை தான் போட போறோம் அப்படின்னு ஒரு விவசாயி முடிவு பண்றாரு. பல பேர் வந்து நாங்க பாரம்பரியமும் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற அளவுலயும் இருப்பாங்க. குறிப்பாக டெல்டா பகுதியில் தொடர்ச்சியாக வாழை போடுற விவசாயிகள் நிறைய இருப்பாங்க. நம்ம தொடர்ச்சியாக போடும்போது நமக்கு தெரியாததான், நம்ம இந்த கட்டையை தானே போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சூழல் வந்து மாறிட்டே இருக்கு, காலம் மாறிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கடைசியில் ஏன்னா ஒரு வருஷத்துக்கான உழைப்பை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றப்ப அதில் வந்து நம்ம கடைசி நேரத்தில் ஏமாற்றங்களெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இந்த கன்றை தேர்வு செய்யறதுல என்னென்ன விஷயம் கவனமாக இருக்கணும், வாழைக்கன்றை தேர்வு செய்யறதுல ஏன் கவனமாக இருக்கணும் சார், என்ன காரணத்துக்காக இருக்கணும்?
0: இல்லை இது பல்வேறு காரணிகள் இருக்குது. இப்போ எப்படி மண்ணையே மறந்துட்டு கண் எடுக்கிறதே மறக்கிறதுனால நிறைய பேர் வந்து சரியாக மகசூல் எடுக்க முடியல, போட்ட முதலீடு எடுக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. எங்களுடைய மையம் 1993 ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பூச்சி நோய்கள் மட்டும்தான் வாழையில் இருந்தது அப்போ இருந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பரப்பளவு அதிகமாச்சு, நிறைய விவசாயிகள் எல்லா மண்ணிலையும் போட ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும்போது அந்த கன்று வந்து நிறைய நோய்க்கிருமிகளை தொடர்ந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சது. கன்றின் மூலம் பரவக்கூடிய நிறைய நோய்கள், குறிப்பாக நம்ம பழனிமலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சாமிரதம் வாங்குவோம். பஞ்சாமிரதம் அந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த சிறுமலை வாழைப்பழத்தை மட்டுமே வச்சு பஞ்சாமிரதம் தயாரித்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட சிறுமலை வாழைப்பழத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக விளங்கி அதை மொத்தமாக அழிச்சதுன்னு சொன்னாக்கா அந்த வாழை முடிக்கொத்து நோய். அந்த வாழை முடிக்கொத்து நோய் வந்ததுக்கப்புறம் அது சுத்தமாக வாழையே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய மையம் ஆரம்பித்த பிறகு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஒரு சில விவசாயிகள் கூட்டமைப்பும் சேர்ந்து முடிக்கத்து நோய் இல்லாத வாழைக்கன்றுகளை திசு வளர்ப்பு மூலம் உற்பத்தி பண்ணி திரும்பவும் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்து சிறுமலை வாழைப்பழமாக இருந்தாலும் சரி விருப்பாட்சியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் போட வச்சதுனால தான் இப்போ மறுபடியும் அந்த பழங்கள் கிடைச்சிட்ருக்கு. கண்டிப்பாக அது ஒரு நச்சுயிர் நோய், கன்று மூலம் மட்டுமே பரவும். ஒரு கண்ணுலேருந்து இன்னொரு கண்ணுக்கு பரவுறதுக்கு ஒரு சில பூச்சிகள் கடிக்கிறதுனால பரவும், ஆனால் கன்றுகள் மூலம் தான் அதிகமாக பரவும். அதுக்கப்புறம் வாழை வரித்தேமல் நோய், குறிப்பாக நம்ம பகுதியெல்லாம் போவன் ரொம்ப அதிகமாக போட்டுட்டு இருந்த ஒரு பகுதி அது. இப்போ வந்து போவனே அதிகமாக பார்க்க முடியறதில்ல. போவன்லேருந்து நேந்திரன் போனாங்க, அப்புறம் நேந்திரன் ஒரு மாதிரி மகசூல் குறையுது, பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏலரசி பக்கம் போயிருக்காங்க. நாட்டு ரசாலி போட்டவங்களும் அதை மறந்துட்டு ஆந்திரா ரசாலி போனாங்க. இப்போ ஆந்திரா ரசாலியும் பிரச்சனை இருக்குன்னு வேற புது ரகங்களை நோக்கி போயிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா வாழையில் வரக்கூடிய நோய்களை பற்றி அதிகமாக நம்ம கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுனால ஒரு விவசாயிகிட்டிருந்து இன்னொரு விவசாயி கொடுக்கும் பொழுது அந்த கன்றுகள் மூலம் இந்த நோய்கள், குறிப்பாக அந்த வாழை வரித்தேமல் நோய், வாழை பூமடல் தேமல் நோய் இன்னும் ஒரு நோய் இருக்குது, அது அரக்கு நோயின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மரம்லாம் அடிப்பகுதியில் அரக்கு கலரில் இருக்கும், நூல் கண்டு வடிவில் அந்த அறிகுறிகள் அப்படி தென்படும், அடர் சிவப்பு நிறத்தில் இருக்குங்க. இந்த மூணுமே நச்சுவிரி நோய்கள். இந்த நோய்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தோட்டத்திலிருந்து கன்றுகளை எடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்கணும்.
1: இதெல்லாம் வைரஸ்
0: வைரஸ் நோய், நச்சுவரி நோய்கள் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கிடையாது. எந்த ஒரு மருந்து அடித்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நோயை பரப்பக்கூடிய அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த தான் மருந்து இருக்கே தவிர இந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆக அந்த நோய் பாதித்த மரத்திலிருந்து கன்றுகளை தேர்ந்தெடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த நச்சுவரி நோய் இல்லாமல் தொடர்ந்து பாரம்பரியமாக நம்ம சாகுபடி செஞ்சுக்கிட்டு வர கற்பூரவள்ளி, ரஸ்தாலி, மொந்தல்ல இருக்கும், ஏலரசியில் இருக்கும், இந்த மாதிரி ரகங்களில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாடல் நோய். வாடல் நோயும் ரொம்ப பிரச்சனையான ஒரு நோய். அதுவும் வந்து கன்றுகள் மூலம் பரவும். கன்றுகள் மூலம் மட்டும் இல்லை, உங்கள் பகுதியில் ஏற்கனவே இல்லாமல் இருக்கலாம், அந்த வாடல் நோய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு முறை வேற எங்கேருந்தாவது கட்டையை வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய மண் மூலமும் பரவும், அந்த கண்ணுலையும் இருக்கும், அந்த பூஞ்சான வித்துக்கள் அதுலேயும் இருக்கும். ஒரு முறை உங்கள் தோட்டத்துக்கு வந்துச்சுன்னா குறைந்தது 30-40 வருட காலம் அதே இடத்துல இருக்கும். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ வந்து பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தி ஃபஸ்ட்டு வளர்ச்சியை பாதிக்கும், மகசூலை பாதிக்கும், தாறு ஈனாது, தாறு ஈனாலும் காய் ஊறாது, இந்த மாதிரி பிரச்சனையை அதிகளவு ஏற்படுத்தும். அதனுடைய தாக்கமும் அதிகமாக இப்போ இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம திருச்சி மாவட்டத்தில் தொட்டியம் காட்டுப்புத்தூர் மோகனூர் பகுதியில் அதிகமாக விவசாயிகள் ரொம்ப இதனால பாதிப்பு.

0: குட்டிகள்
1: இருக்காங்க.
0: எப்படி இருக்கும் சார், அவங்க என்ன
1: அதுதான்
0: செய்வாங்க?
1: வாடல் நோய் பார்த்தீங்கன்னா நல்லா 4 மாதம் வரைக்கும் கண்ணு நல்லா இருக்கும். 4 மாதம் முடிஞ்சு ஒரு 2 3 நாள் தோட்டத்து போகாமல் ஒரு 3வது நாள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் அடியில் இருந்த பச்சை மட்டையெல்லாம் மஞ்சள் கலராக மாறி மரத்தை சுற்றி ஒடிஞ்சு தொங்கும் அப்படியே. ஆட்டா என்னடா அது, நல்லா தானே விட்டுட்டு போனோம், அப்புறம் நம்ம வேற ஏதாவது கற்பனைக்கு போயிடுவோம், ஏதாவது அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு மற்றவங்க மேலே குறைக்கான நம்ம காரணத்தை தேடுவோம். ஆனால் குறைகள் வந்து நம்மகிட்டே தான் இருக்கும். அது யாருனுடைய தப்புங்கள நம்ம வந்து கன்று தேர்வில் கவனம் செலுத்தாமல் இருந்தது ஒரு காரணம். தெரியாத இடத்துலேருந்து தரகர்கள் மூலம் நம்ம கன்றுகளை கொண்டு வந்து போடும் பொழுது அந்த மண் மூலம் ஒரு முறை வந்துச்சுன்னா போதும், ஒன்றும் இல்லை. அந்த வயலுக்கு நீங்கள் செருப்பு போட்டுட்டு போயிட்டு நல்லா இருக்கிற பகுதி வந்து செருப்பில் ஒட்டுற மண் மூலம் வரும், சைக்கிள் டயரில் வரும், டிராக்டர் டயரில் வரும். மண்வெட்டி நீங்கள் அங்கே கொத்திட்டு அதே மண்வெட்டி சரியாக கழுவாமல் கொண்டு வந்து வேற ஒரு நல்லா இருக்கிற தூரத்தில் இது பண்ணி அந்த மண் மூலம் பரவும், பாசன நீர் மூலம் பரவும். இந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து இப்படி எந்த வகையில் வேணாலும் பரவும். ஆக இதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு பண்ணிடணும். இப்போ இதை தாங்கி வளர்றதுக்கு 2 ரகங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. நிறைய பூவனெலாம் எதிர்ப்பு சக்தியை கொண்டிருந்தது, பூவனும் இப்போ இந்த வாடல் நோய் பாதிப்புக்கு உள்ளாகுது. வாடல் நோயை எதிர்த்து வளரக்கூடிய தன்மை இப்போதைக்கு நேந்திரன் ரகத்திற்கும் செவ்வாழை ரகத்துக்கும் மட்டும்தான் இருக்குது. ஆக அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தயவு செஞ்சு ஏற்கனவே போட்டுட்ருக்கிற ரசாலி, கற்பூரவள்ளி, ஏலரசி இது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு நேந்திரனுக்கோ செவ்வாழைக்கோ நீங்கள் மாறினா தான் அந்த பாதிப்புலேருந்து இது பண்ண முடியும். அப்படி இல்லைனாக்க தொடர்ந்து ஒரு 2 3 பருவத்துக்கு நெல்லை வந்து தொடர்ந்து அந்த வயலில் சாகுபடி பண்ணணும். தண்ணியை நிறுத்தி நெல் சாகுபடி பண்ணும்பொழுது அதனுடைய வீரியம் நல்லாவே குறையும். இது ஒரு காரணம். இன்னொன்று, வேரை தாக்கி அழிக்கக்கூடிய நூற்புழுக்கள் அதிகமாக இருந்தாலும் அது வந்து வேரில் வந்து காயத்தை ஏற்படுத்தும். அந்த காயங்கள் வழியாக பூஞ்சான வித்துக்கள் வந்து உள்ளே போயிடும். ஆக அந்த நூற்புழுக்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இல்லாமல் இந்த கிழங்கு கூண்டு வண்டு தண்டு துளைப்பான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 விதமான நூற்புழுக்கள் இருக்குது. நூற்புழுக்களே மிகப்பெரிய ஒரு எதிரி தான் வாழை சாகுபடிக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் நேந்திரன் வந்து இல்லாமல் போனதுக்கு நூற்புழுக்களும் காரணம். அதனால தான் நேந்திரனை ஆரம்ப காலத்தில் போட்டிருந்த விவசாயிகள் 2 பேரும் எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாய் பயிரை மட்டும் எடுத்துகிட்டு மருதம்பை விட மாட்டாங்க. காரணம் என்ன, நூற்புழுக்கு தாக்குதலுக்கு அதிகமாக உள்ளாகக்கூடிய ரகங்களில் முதன்மையான இடத்துல இருக்கிறது நேந்திரன் ரகம். இந்த மாதிரிலாம் இருக்காக இந்த மாதிரி நோய் தக்காத தாய் மரத்திலிருந்து தோட்டங்கள்லேருந்து கன்றுகளை தேர்ந்தெடுக்கிறதுல மிகுந்த கவனம் விவசாயிகள் கண்டிப்பாக செலுத்தி ஆகணும்.
0: ரொம்ப முக்கியமாக 3 நச்சிறு நோய்கள், வாழை முடுக்கத்து நோய், வரித்தேமல் நோய், பூமாடல் தேமல் நோய், இது வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபிஷரியம்ன்ற பூஞ்சை தாக்குதலும் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் கன்று தேர்வில் நம்ம ரொம்ப அதிதீவிரமாக கவனத்தோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த கன்று தேர்வை செய்யறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கவனத்தில் வச்சுக்கலாங்க சார்? என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுட்டு இந்த விஷயங்களை தவிர்க்க முடியும்? ரெண்டாவது, அந்த கன்றை வாங்க கன்றை நம்ம நடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செய்யணும், நேர்த்தி மாதிரி செய்யணும்னா அதுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: வைரஸ் நோய்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாட்டு முறையும் இல்லை. அது கண் எடுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 கன்றுகள் வந்து அந்த பாதிப்போடு தான் வளரும். முடிக்கொத்து நோயெல்லாம் வந்துச்சுன்னா அதை தாரை ஈனாது, இலை மட்டும்தான் வந்திருக்கும். முடி கொத்து நோய்னா ஒரு திருமணமான தம்பதிகள் கையில் அந்த பொக்கையை கொடுப்பாங்களே அது மாதிரி தான் இருக்கு. இலை கொத்தாக இருக்கும், பூ வந்து தாரே வராது, அது மாதிரி இருக்கும். வரித்தேமல் நோய், இந்த பூ மடல் தேமல் நோய் வந்துச்சுன்னா மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். நம்ம அந்த நேரத்தில் அதிகப்படியான இயற்கை உரங்களை பயன்படுத்துறது மூலம் ஓரளவுக்கு இந்த மகசூல் இழப்பை தடுக்கலாம். அதோடு அந்த ரகத்தை நிப்பாட்டிக்கிட்டு வேற தாக்காத ரகங்களுக்கு போகணும், இல்லை வேறு மாற்றுப்பயிர் திட்டத்துக்கு நம்ம போகலாம். ஃபிஷரி மாடல் நோய் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு மிகுந்த கவனத்தோடு எடுக்கணும். புரோக்கர்ட்டு கண்ணு வாங்கி நடுற அந்த பழக்கத்தை கண்டிப்பாக தயவு செஞ்சு கைவிட்டுறணும். நம்ம சொல்லணும், எனக்கு 1000 கன்று 2000 கன்று வேணும், எங்கே இருக்குன்னு சொன்னாக்க இந்த பகுதியில் இருக்குன்னு தயவு செஞ்சு வேலை மெனக்கெட்டு நீங்கள் அந்த பகுதிக்கு போங்க. தோட்டத்தை பாருங்கள், தோட்டத்தில் முன்னாடியே சொன்னேன் அந்த அறிகுறிகள், அந்த மஞ்சள் கலராக மடிஞ்சு தொங்குற மஞ்சள் இலைகள், அப்புறம் மரம் வெடிக்கிறது, கிழங்கு வெட்டி பார்த்தீங்கன்னா கிழங்கில் வந்து பழுப்பு நிறத்தில் அறிகுறிகள்லாம் தென்படும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாடல் நோய் இருக்குது அப்படின்னு நிச்சயம் நம்பலாம். இந்த வாடல் நோய் வந்து தாய் மரத்தில் மட்டும் இருக்கிறத நினச்சிட்டு இருப்போம். ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே எத்தனை பக்க கன்று இருந்தாலும் அதுக்கு அழகாக பரவி இருக்கும். அந்த பூஞ்சான அத்துக்கள் வந்து அதுலேயும் பரவி இருக்கும், அதிலேருந்து எடுத்து கொடுக்க கன்றுகளில் இருக்கும். ஆக இது மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கன்று வாங்கியாச்சு, இதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக கன்று நேர்த்தி பண்ணுறது அவசியம். ஆக நம்ம கன்று வாங்கினோடனே கண்டிப்பாக ஈட்டி இலை கன்றுகளை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். நம்ம பகுதி கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு தனியான ஒரு பகுதியில் வேர் முழுக்க சீவணும், வேரோடு சேர்ந்து மண்ணையும் நீக்கிடணும், மேல் தோலையும் சீவணும். வேரை சீவும் பொழுது நூற்புழுக்கள் வந்து அகற்றப்பட்டு விடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் தோலில் தான் ஒரு சில இந்த வண்டுகள் அதனுடைய முட்டைகள் சின்ன சின்ன இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் அகற்றிடும். மேல் தோலை சீவும் போது தான் அதில் வந்து இந்த பிசுவரியம் வாடல் நோயினுடைய அறிகுறிகள் இருந்தால் கிழங்கு அழுகி இருக்கும். அந்த கிழங்கு எவ்வளோ தூரம் அழுகி இருக்கோ அது வரைக்கும் மேக்சிமம் சீவி பார்க்கலாம். ஒரு பாதி கிழங்குக்கு மேலே சீவியும் அந்த அழுகல் அப்படியே இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்தக்கூட தூக்கி அப்புறம் படுத்திடணும். அதுக்கப்புறம் இந்த மேல்தோல் செய்யப்பட்ட வேர்கள்

0: நீர்க்கப்பட்ட கன்றுகளை கண்டிப்பாக நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தையும் பூஞ்சாலக்கொல்லி மருந்தையும் கரைச்சி அதில் நம்ம 20-25 நிமிஷம் ஊற வச்சிருந்து தான் நடவு பண்ணணும். அது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பூச்சிக்கொல்லி அப்படின்னாக்கா மோனோகோட்டோபாஸ், நம்ம மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பேன் பண்ணல, மோனோகோட்டோபாஸ் மருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு எடுத்துக்கலாம். பெவிஸ்டின்னாக்கா 1 லிட்டர் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, ஒரு 10 லிட்டர்னா 20 கிராம் பெவிஸ்டினும் 50 மில்லி மோனோகோட்டோபாஸ் மருந்தையும் கரைச்சி நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த கரைசலில் இந்த மேல்தோல் செய்யப்பட்ட வேர்கள் நீக்கப்பட்ட கன்றுகளை 20-25 நிமிடங்கள் நம்மளை நினச்சி வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து நிழலில் வச்சிருந்து நடவுக்கு பயன்படுத்தணும். இந்த நினச்சி வைக்கிற நேரத்தில் மற்ற கன்றுகளையும் நம்ம சீவி ரெடி பண்ணிக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு இது ஆளுங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குண்டான கருவி வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வேளாண் பொறியியல் துறை, மத்திய அரசாங்கத்தினுடைய ஐசிஆர்னுடைய வேளாண் பொறியியல் துறை மூலம் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக நம்ம கை வச்சு சீவுற அளவுக்கு அதில் பெருசாக கொடுக்காது, அது கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமான ஒரு மிஷினாக தான் இருக்கும். நம்ம கையில் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இது பண்ண, அது என்ன மேலே லேசாக செய்ய விட்டு போயிடும், நம்ம கண்ணால் பார்த்து செய்யும்பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் சரி இதில் வாடல் நோய் கிருமி இருக்குது, அழுகி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அழுத்தி சீவிக்கலாம்னு நம்ம நினைப்போம். அது இப்படி தான் நம்ம திறம்பட அதை செய்ய முடியும். இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: சரிங்க சார், இப்போ இந்த கட்டையில் தேர் செய்கிறதுல என்ன விஷயம் கவனத்தில் வச்சுக்கணுன்றதை சொல்லியிருக்கீங்க, கண்ணால் பார்த்து தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணணும்னு இருக்கீங்க.
0: இது குறித்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் என்னுடைய கைபேசியில் ஃபோன் பண்ணி விளக்கத்தை பெற்று நீங்கள் சாவடி பண்ணலாங்க.
1: நம்பர் கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: 98-426-35-630.
1: இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க சார். அது
0: 9-8-4-2-6-3-5-6-3-0. வாழை குறித்து எந்த ஒரு சந்தேகமாக இருந்தது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகளை தெளிவாக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க. உரக்கடையில் போய் உரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி போடணும் என்னன்னா கேட்காதீங்க. தயவு செஞ்சு உரம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 மாதம் கண்ணாக இருக்கு 3 மாதம் கண்ணாக இருக்கு என்ன உரம் வைக்கலாம் என்ன மருந்து அடிக்கலாம்னு கேட்டுட்டு போய் விஞ்ஞானியுடைய பரிந்துரை பிரகாரம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வாழையை வந்து வாழ வைக்கும் வாழையாக நீங்கள் தொழிலை தொடர்ந்து செய்ய முடியும். விவசாயிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் சொன்னாப்புல விவசாயிகள் எல்லாத்தையும் வாழ வைக்கக்கூடிய வாழையாக கண்டிப்பாக இருக்கும். இந்த தொழில்நுட்பங்களை அவங்க முறையாக தொடர்ச்சியாக பின்பற்றும் போது அதை நம்ம ரொம்ப கவனத்தோடு எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான சாகுபடியை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த தகவல் எல்லாத்தையும் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
0: நன்றி, மிக்க நன்றி.
2: காமாட்சி அக்கா
3: சொல்லு கண்மணி,
2: இப்படி பாண்ணியே இது மாதிரி கொடுமையா பாட்டு பாடியோ டான்ஸ் ஆடியோ வாழைய காய்க்கவோ பழுக்கவோ வைக்க முடியாது. வாழையில அதிக மகசூல் எடுக்க முக்கியமானது நிலம் தயாரித்தலும் தரமான வாழைக்கண்ணை தேர்வு செய்யறதும்.
3: இத பத்தி தான் இவ்வளவு நேரம் போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி வி குமார் அவங்க சொன்ன தொழில்நுட்பத்தை நானும் தான் கேட்டேனே, புரியாமையா?
2: புரிஞ்சா சரி.
3: சரி சரி வா கண்மணி, அப்படியே ரேடியோவை கேட்டுக்கிட்டே போய் பண்ணக்குட்டைய ஒரு 8 பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாட்டு பாட மாட்டேன்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன்.
3: சேச்ச,
2: ஏங்கா மீன வளர்க்கறதுக்கு தான் இப்போ நிறைய தொழில்நுட்பம் வந்திருக்காமே, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல.
3: அப்படியா? அடிக்கடி தண்ணி மாத்துறது பெரிய கஷ்டமா இருக்குது கண்மணி, அதுக்கு ஏதாவது வழி சொல்ல.
2: இருக்கே,
3: சும்மா ஏதாவது சொல்லாத. தண்ணிய மாத்தாம மீனை எப்படி வளர்க்கறது?
2: பயோபிளாக் கேள்விப்பட்டிருக்கியாக்கா?
3: எனக்கு ஹாலோ பிளாக் தான் தெரியும்.
2: ரேடியோல வால்யூம கொஞ்சம் ஏத்துக்கா. தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை சேர்ந்த உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் அவங்க சொல்றதையும் கேளு.
4: ஐயா வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: ஐயா, பயோஃபிளாக் தொழில்நுட்பம்னா என்ன?
5: பொதுவா மீன் வளர்ப்பானது வந்து பல்வேறு முறையின் கீழ் வந்து வளர்க்கப்படுது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, விரிவான முறையில் மீன் வளர்ப்பு, மிதமான தீவிர மீன் வளர்ப்பு, அடுத்தது தீவிர முறையில் மீன் வளர்ப்பு, அதி தீவிர முறையில் மீன் வளர்ப்புன்னு சொல்லிட்டு பல்வேறு முறை இருக்கு. அது ஒவ்வொன்றும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்க்கலாம். விரிவான முறையில் மீன் வளர்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெருசா நம்ம மேலாண்மை எதுவும் நம்ம வந்து பண்ண மாட்டோம், குறைவான மீன் குஞ்சு வந்து விடுவோம், அடுத்த தீவனமே சுத்தமாக போட மாட்டோம். அதில் வந்து பார்த்தோம்னா இயற்கை என்ன கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்டு வளரக்கூடியது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அவனுடைய உற்பத்தி திறனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.5 டன் பர் ஹெக்டேர் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது மிதமான தீவிர முறையில் மீன் வளர்ப்புன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து மேலாண்மை தேவைப்படும். அடுத்து இருப்பிடத்தையும் கொஞ்சம் நம்ம விடுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நீர்த்தர மேலாண்மை, அடுத்து உணவு மேலாண்மை எல்லாமே நம்ம போடுவோம். அடுத்து வந்து பார்க்கும்போது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தீவனம் இல்லாது நம்ம வந்து மேலுணவும் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த முறையில் வந்து பார்த்தோம்னா 2-3 டன் பர் ஹெக்டருக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது தீவிர முறையில் மீன் வளர்ப்பு வந்து

0: பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அதிக மேலாண்மை தேவைப்படும். நமக்கு இருப்பிடர்த்தி அதிகமாக இருக்கும், நீர்த்தர மேலாண்மை, உணவு மேலாண்மை, நோய் மேலாண்மை எல்லாமே பண்ணணும். இந்த முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மேல் உணவு மட்டுமே சார்ந்திருக்கும், கம்மியான இடத்துல உற்பத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த முறையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8-10 டன் வரலுமே நம்ம இருந்து எடுக்கலாம். அடுத்து அதி தீவிர முறையில் மீன் வளர்ப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்த இடம், குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி, நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிர கண்காணிப்புடன், அதாவது எந்தெந்த ஃபேக்டர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர்த்தர மேலாண்மையாக இருக்கட்டும், தீவன மேலாண்மையாக இருக்கட்டும், நோய் மேலாண்மையாக இருக்கட்டும், அடுத்து பயோ செக்யூரிட்டின்னு சொல்லி சொல்லி சொல்லக்கூடிய உயிர் பாதுகாப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தீவிர கண்காணிப்பில் வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து ஏரேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படும், ஜென்செட் பேக்கப்லாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி முறையில் வளர்க்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 20-40 டன்னஸ் பர் ஹெக்டேர் வரைக்குமே கூட அச்சீவ் பண்ணலாம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க தீவிரமாக, அதிதீவிரமாக, மிதமான இதெல்லாம் சொல்றீங்க. இதுல பயோஃபிளாக் தொழில்நுட்பங்கிறது
0: இதுல வந்து பயோஃபிளாக் தொழில்நுட்பம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா இந்த அதி தீவிர முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு மீன் வளர்ப்பு முறை தான். இதுல வந்து என்ன நடக்கும்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர் பரிமாற்றமே பண்ண மாட்டோம். பொதுவாக மீன் வளர்க்குறோம் அப்படின்னா வந்து வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய நீர் பரிமாற்றம் பண்ணுவோம். இதுல வந்து பார்த்தோம்னா நீர் பரிமாற்றமே இருக்காது, இல்லைன்னா மிக குறைவான அளவு மட்டும்தான் வந்து நீர் பரிமாற்றம் செய்யற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு தொழில்நுட்பமா வந்து பாக்குறோம். இந்த தொழில்நுட்பமானது ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சாங்கன்னு வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் நாட்டில் தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து தண்ணி கம்மியா இருக்கு, இடம் கம்மியா இருக்கு, ஆனா அங்க நன்னீர் மீன்களை வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க மக்கள். அதிக விலை கொடுத்தாலுமே வந்து வாங்கி சாப்பிடக்கூடுவாங்க. அந்த வகையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டாக்டர் யோராம் அவின் மல்லாக் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளரால் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் தான் இது. முக்கியத்துவம் வந்து பார்த்தும்போது உலக மக்கள் தொகை வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது, அதே சமயம் புரத உணவு தேவையும் நமக்கு ரொம்ப அதிகமாயிட்டே வருது. அந்த வகையில் நம்ம மீன் வளர்ப்பு துறையானது நல்ல வேகமாக வரக்கூடிய ஒரு துறை, நல்ல வளர்ச்சி வந்து கண்டுட்டு இருக்கு. ஆனால் அதில் பல்வேறு சவால்கள் வந்து இருக்கு. என்னென்ன வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர், குறிப்பாக அந்த நன்னீர் மீன் வளர்ப்பில் வந்து பார்த்தோம்னா தண்ணி கம்மியாயிட்டே இருக்கு ஒன்று, அடுத்து இடமும் ரொம்ப கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நோய் பிரச்சனைகள், அடுத்து வந்து பிழைப்புத்திறன் கம்மியாக இருக்கிறது, அடுத்து வந்து நம்முடைய வளர்ச்சியும் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பண்ணையாளர்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது அந்த அதி தீவிர முறையில் மீன் வளர்ப்பு மாதிரி அது கீழே வந்து பார்த்தோம்னா மறுசுழற்சி முறையில் மீன் வளர்ப்பு, பயோஃபிளாக் தொழில்நுட்பம், அடுத்து வந்து பார்த்தோம்னா அக்வாபோனிக்ஸ்னு சொல்லி சொல்லக்கூடியது, அடுத்து தொடர் சுழற்சி முறையில் மீன் வளர்ப்பு, அந்த மாதிரி பல்வேறு தொழில்நுட்பம் வந்து வந்துட்டு இருக்கு. இதில் வந்து இந்த எல்லா பெனிஃபிட்டுமே உள்ளடக்கிய பயோஃபிளாக் தொழில்நுட்பமானது ஒரு மிக முக்கிய பங்கை வந்து ஆற்றுகிறது சார்.
1: ஐயா, இந்த பயோஃபிளாக் முறையில் மீன் வளர்க்குறதுக்கு நான் என்ன செய்யணும், எவ்வளோ இடம் தேவைப்படும், மினிமமாக அதுக்கு எவ்வளோ ஆழம் குழி வெட்டணும், அந்த விவரங்களை சொல்லுங்க.
0: ஆக்சுவலாக வந்து இந்த பயோஃபிளாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏக்கர் கணக்கில் எல்லாமே நமக்கு வந்து இடம்லாம் தேவைப்படாது, தண்ணியும் ரொம்ப அதிகமெல்லாம் தேவைப்படாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ஹெக்டேர் ஏரியாவில் பெறக்கூடிய அந்த லாபத்தை ஒரு 1000 சதுர மீட்டருக்கும் குறைவான இடத்துலேயே பண்ண முடியும். ஆழம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம குளத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து வச்சிருக்கோமோ அதே அளவில் தான் நமக்கு தேவைப்படும். 1.2-1.5 மீட்டர் வந்து டெப்த்தை வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபிளாக்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த பயோஃபிளாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா, தாவர மிதவை நுண்ணுயிரி, விலங்கின மிதவை நுண்ணுயிரி, புரோட்டோசோவா, அதர் ஆர்கானிக் மேட்டர் எல்லாமே ஒன்றா சேர்ந்த ஒரு கூழ்மத்தை தான் நம்ம வந்து பயோஃபிளாக் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறோம். இது எப்படி வந்து ஒர்க் ஆகும், இந்த ஃபிளாக்காக வந்து எப்படி வந்து மாறுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நம்ம மீன் வளர்க்கும் போது தீவனம் போடுவோம், போடக்கூடிய தீவனத்தை வந்து மீன் வந்து 100% சாப்பிடுவோம் பார்த்தோம்னா சாப்பிடாது, அந்த எஞ்சிய உணவு அப்படியே தண்ணியிலே கரைஞ்சிருக்கும். அடுத்தது மீன் சாப்பிட்டுட்டு கழிவு கட்டுறோம், அது எல்லாமே வந்து ஆல்படை என்ன ஆகுன்னா மீன்களுக்கு தீமை விளைக்கக்கூடிய ஒரு நச்சு வாயுவான அம்மோனியாவாக வந்து உருவாகும், அது வந்து மீன்களுக்கு ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நாம இதை சரி செய்வதற்காக வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் நிறைய பண்ணணும், இல்லைன்னா நம்ம வேற ஏதாவது ப்ரோபயோட்டிக் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நாம வந்து இந்த பயோஃபிளாக் தொழில்நுட்பத்தில் வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தோம்னா தீவிர காட்டுட்டும் விகரஸ் ஏரேஷன் சொல்லி சொல்லுவாங்க, ஏரேஷன் விகரஸாக கொடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் மற்றும் நைட்ரஜன் விகிதத்தை வந்து கரெக்டாக மேலாண்மை செஞ்சோம் அப்படின்னா நம்ம அழிச்ச அந்த எஞ்சிய உணவு ப்ளஸ் வந்து அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய அமோனியா நைட்ரஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா, அந்த பாக்டீரியா வந்து இந்த நச்சுவாயு விளைவிக்கக்கூடிய அமோனியாவில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பயன்படுத்தி தனது விருத்தியை பெருக்கி நன்மை பயக்கும் நுண்புரதமாக வந்து வந்து மாற்றும் போது அந்த ஃப்ளாக் வந்து மீன்களுக்கு ஒரு உணவாக செயல்படுது. மேலும் வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணுது.
1: இப்போ உணவையும் அப்புறம் அது வெளிப்படுத்தக்கூடிய கழிவையும்
0: மைக்ரோபியல் புரோட்டீனா வந்து மாத்துது.
1: அதை எதுங்கயா மாத்துது?
0: ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா, அடுத்து வந்து தாவர மிதவை நுண்ணுயிரி, அடுத்து விலங்கின மிதவை நுண்ணுயிரி, எல்லாமே ஒரு கிளஸ்டரா இருக்கும், ஒன்று அக்ரிகேட்ஸா வந்து இருக்கும். இந்த இதை எடுத்து நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து புரதச்சத்து வந்து கொஞ்சம் நிறைந்திருக்கு, அதுதான் வந்து நுண்புரதமாக வந்து செயல்படுதுன்னு சொல்லி சொல்கிறோம்.
1: அதாவது என்னென்னா அது புரதமாக மாற்றுது, திருப்பியும் அது மீனே உணவாக எடுத்துக்குது. அதனால தான் அந்த இடத்துல நம்ம தண்ணீர் மாற்ற வேண்டியதுங்க மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கழிவுகளை புரதமாக மாற்றக்கூடிய பொருட்களாக கூடவே சேர்ந்து வந்துருமா, நம்ம வாங்கிக்கணுமா? அதெல்லாம்
0: ஃப்ளாக் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அது தனியான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து எப்படி

0: வந்து ஒர்க் ஆகணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தீவிர காற்றோட்டம் மற்றும் கார்பன் நைட்ரஜன் விகிதம், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமானது இந்த பயோஃப்ளாக் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா.
1: அந்த மாதிரி நான் வெறும் தீவிர காற்றோட்டம் மட்டும் கொடுத்தாவே அது வந்து அந்த கழிவுகளை வந்து புரதமாக மாற்றிக்குமா, அதுக்கு அடிஷனலாக எதுவும் செய்யணுமான்னு கேட்குறேன்.
0: அதாவது இந்த அமோனியா எப்படி வந்து பில்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆக்சிஜனே இல்லாமல் எஞ்சி இருக்கக்கூடிய உணவு ப்ளஸ் கழிவு எல்லாமே நாள்பட நாளில் பாட்டமில் போய் செட்டில் ஆகிட்டு அது அப்படியே நாள்பட படிஞ்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சிஜனே இல்லாமல் அமோனியா டாக்ஸிக்காக வந்து மாறுதுங்க. அது நம்ம ஆக்சிஜன் கொடுக்கும்போது ஓரளவுக்கு அந்த பாதிப்பு வந்து கம்மியாகும், ஆனால் 100% ரீசைக்கிள் ஆகுமாங்கிறது வந்து பார்த்தோம்னா கேள்விக்குறி தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் வந்து எவ்வளோ டோட்டல் அமோனியா நைட்ரஜன் இருக்குங்கிறத நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கார்பன் மூலதனத்தை வந்து கொடுக்கணும் தண்ணியில். அதாவது கார்பன் மூலதனம் வந்து பார்த்தோம்னா நிறைய டைப் வந்து இருக்குது, பல்வேறு வகையான கார்பன் மூலதனம் வந்து இந்த பயோஃப்ளாக் உற்பத்திக்கு வந்து பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் வந்து சர்க்கரை, வெல்லம், கோதுமை மாவு, சோள மாவு, அடுத்து மொலாசஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த கரும்புலேருந்து பெறப்பட்ட ஒரு உபப்பொருள். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தணும். இதில் வந்து கார்பன் இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30-50% வரலும் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து டோட்டல் அமோனியம் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்பன் சோர்ஸ் கொடுக்கும்போது இந்த டாக்ஸிசிட்டியை வந்து ஃபுல்லாகவே ரீசைக்கிள் வந்து பண்ணிடுதுங்க சார்.
1: ஸோ இந்த சோளம் வெள்ளம் இதெல்லாம் கொடுத்தா போதும்,
0: அந்த கொடுக்கறது தான் நம்ம கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக தண்ணியில் நம்ம எடுத்து அதில் டோட்டல் அமோனியம் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் நம்ம அழிக்கக்கூடிய கார்பன் சோர்ஸ் எவ்வளோ கார்பன் இருக்குங்கிறது தெரியணும், அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும்.
1: கார்பன் நைட்ரஜனுடைய அளவை நாம எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது?
0: ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம் சார், ஒன்லி தியரிட்டிக்கல் பேஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம அழிக்கக்கூடிய தீவனத்தில் உள்ள புரதத்தை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம், கணக்கீடு செய்யலாம். இன்னொன்று ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா டோட்டல் அமோனியம் நைட்ரஜனுக்கு வந்து கமர்ஷியலாகவே நமக்கு லெபார்ட்டரி ஆய்வகங்கள் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்லி கிட் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா இந்த தீவனத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறது ரொம்பவும் வந்து அறிவியல் பூர்வமாக இருக்கும். ஃபார்மர்ஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த டோட்டல் அமோனியம் நைட்ரஜனை செக் பண்ணக்கூடிய ஒரு கிட் இருக்குது, அந்த கிட் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது, ஒரு உதாரணத்துக்கு உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன், இதை வந்து எம்ஜி பர் லிட்டர் பிபிஎம் சொல்லி சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு 1 கிராம் டோட்டல் அமோனியம் நைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பார்த்துட்டு 10-20 கிராம் கார்பன் சோர்ஸை வந்து கொடுக்கணும், தண்ணியில் அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த நியூட்ரலைஸ் பண்ணி 1 கிராம் டோட்டல் அமோனியம் நைட்ரஜனை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு வந்து 10-20 மடங்கு கார்பன் சோர்ஸ் தேவைப்படுது. இப்போ கவனித்து பார்த்தோம்னா நம்ம அளிக்கக்கூடிய கார்பன் மூலதனத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 50% தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 10-20 வந்து 2 மடங்காக கொடுக்க வேணும். 40 கிராமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த 1 கிராம் டோட்டல் அமோனியம் நைட்ரஜனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும், டாக்ஸிக்கை ஃபுல்லாகவே வந்து கன்வெர்ட் பண்ணும்.
1: ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பயோஃப்ளாக் முறையில் நான் ஃபஸ்ட்டு ஒரு தொட்டி ஆரம்பிச்சிடுறேன், தண்ணியை விட்டுறேன், என்ன வகையான மீன்களை இதில் விடலாம், எத்தனை மீன் விடலாம்?
0: அதாவது பயோஃப்ளாக் முறையில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி நிரப்பணுன்னே வந்து மீன் கொஞ்சம் விடுறது கிடையாது, இதுக்கு வந்து ஒரு இனாக்குளம் மாதிரி ரெடி பண்ணணும். ஃப்ளாக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது, அது பேஸ்டான கல்ச்சர் சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். அதாவது உட்புறத்தில் வளர்க்குறமா இல்லை வந்து வெளிப்புறத்தில் வளர்க்குறமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து வேறுபடும். இப்போ வந்து உட்புறம் அதாவது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண இடத்துல அந்த பயோஃப்ளாக் முறையை வளர்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்து முழுக்க முழுக்க பாக்டீரியாவில் மட்டும்தான் வந்து நீர்த்தர மேலாண்மை வந்து செய்யப்படும். அதுவே வந்து வெளிப்புறத்தில் தொட்டி அமைச்சு ஃப்ளாக் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால கிரீன் கலர் ஃப்ளாக் வந்து உருவாகும், அது பசுமை நிறத்தில் உண்டாகும். லேட்டராக பேஸ்ட் ஆன் டாமினன்ஸை பொறுத்து ப்ரௌனாக வந்து பழுப்பு நிற கலரில் வந்து மாறிடும். அதிகபட்ச டிலாப்பியா வளர்த்துருக்காங்க, அடுத்தது வெனாமி ரால் வந்து வளர்க்குறாங்க. அதை தாண்டி பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து நடைபெற்று இருக்கு, கண்டை மீன்களுமே கூட நர்சரியில் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க, மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐசிஆர் சிஃபான் சொல்லக்கூடிய ஒடிசா மாநிலத்தில் வந்து இருக்குது, குறிப்பாக ஒரு 2000 மீன் விட்டுற இடத்துல அதிகபட்சம் வந்து 8000 குஞ்சு வரலுமே கூட விட்டுருக்கல, நர்சரி ஃபேஸுக்கு மட்டும் சொல்கிறேன், நாற்றங்கால் முறையில் வளர்க்குறதுக்கு. அடுத்து நம்மளுடைய பல்கலைக்கழகம் வந்து எம்எஃப்எஸ்சியில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க, கரிமீன், அடுத்து வந்து கிஃப்ட் திலாப்பியில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, வெனாமியில் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வந்து பல்வேறு மீன்களில் வந்து ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிட்டுருக்காங்க சார். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளாக்கை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குன்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து இந்த இனோகுளம் ரெடி பண்ணுறதுக்கும் பல்வேறு முறை வந்து இருக்குது. அதாவது இந்த தொழில்நுட்பத்தை கண்டறிந்த டாக்டர் யோராம் அவின்மல்லாக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானி, அவர் வந்து ஒரு வளமான மண், அடுத்து அமோனியம் சல்ஃபேட், அப்புறம் வந்து கார்பன் மூலதனம், இந்த மூணையும் பயன்படுத்தி அந்த ஃப்ளாக்கை வந்து இனாக்குளம் ரெடி பண்ணியிருக்காங்க.
1: இந்த இனாக்குளம்னா என்னங்கிறத சொல்லிருங்க.
0: ஓகே, அதாவது ஃப்ளாக்கை வந்து பார்த்தோம்னா ஒரு 2 டைப்பாக பண்ணலாம், இன்சிட்டு அடுத்து எக்ஸிட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்சிட்டுனா நம்ம இருக்கக்கூடிய டவுன் டேங்க்லேயே வந்து பயோஃப்ளாக் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு அதை தீவிர காற்றூட்டம், அடுத்து வந்து அதுக்கு ஒரு புரோட்டோகால் செய்முறை வந்து இருக்கு, 1 வாரத்திலிருந்து 15 நாள் வரலும் உள்ள ஒரு செய்முறை இருக்கு, அது வந்து இன்சிட்டு பயோஃப்ளாக்னு சொல்லி சொல்லுவாங்க. 1 வீக்லேருந்து 2 வீக்ஸில் வந்து நல்லா ரெடி ஆயிரும். இல்லாத பட்சத்தில் வந்து மதர் கல்ச்சர் மாதிரி, அதாவது ஜூஸ் மாதிரி முன்னாடி ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வாட்டரில் போர் பண்ண போதும், லெஸ் தென் 1 வீக் முன்னாடியே வந்து ஃப்ளாக் ரெடி ஆயிரும். அது ஒரு ஃபெர்மெண்டேஷன் மாதிரி ரெடி பண்ணுறது தான். அந்த யோரா மெத்தட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து 9th முறையில் வந்து என்ன பயன்படுத்தியிருந்தாங்கன்னா யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அடுத்து கோதுமை மாவு, டோலமைட், சோள மாவு, கார்பன் சோர்ஸ் மொலாசஸ், அடுத்தது மினரல்ஸ், அடுத்து ப்ரோபயோட்டிக் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. நம்ம பல்கலைக்கழகமும் அவங்களுடைய ப்ரொசீஜர் கொஞ்சம்

0: மேம்படுத்தி இன்னும் ப்ரோபயோட்டிக் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இனோகுலம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு வாரம் டேங்க்லேயே போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 நாள் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு ஆகும்.
1: ஸோ ஃபஸ்ட்டு இந்த இனாக்குளம் தயாரிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குளத்தை ரெடி பண்ணி தொட்டியில் ஊற்றணும். இது ஊற்றுற ஒருபாடு தான் மீன் விடணும்.
0: ஃப்ளாக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃப்ளாக் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு மெஷரிங் வந்துன்ற மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து இம்ஹாஃப் கோன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த கோனில் ஃப்ளாக் வந்து ஒரு மினிமம் 1 ml வந்து டெவலப் ஆகிருக்கணும். அப்புறமேட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து அமோனியா ஒரு வாட்டி செக் பண்ணணும். நம்ம இன்னும் மைக்ரோபயாலஜி லெவலில் வந்து நோ போனோம் அப்படின்னா ஏதாவது தீமை பயக்கும் பாக்டீரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை நன்மை பயக்கும் பாக்டீரியா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் எல்லாமே நல்லா பக்காவாக இருந்ததை உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறமேட்டு மீன் குஞ்சுகள் வந்து இருப்பு செய்யலாம்.
1: ஐயப்போ நீங்கள் சொல்லக்கூடிய திலோப்பியாவே 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே எத்தனை மீன் நான் விடலாம்?
0: கன்வென்ஷன் மெத்தட்லாம் பார்த்தோம்னா 1 m² ஒரு மீன் தான் விடும். அதிகபட்சம் வந்து 5 மீன் வந்து விடுவோம். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 10 மடங்கு அதிகமான குஞ்சுகளை வந்து நம்மளால் வந்து இருப்பு செய்ய முடியும்.
1: இப்போ அந்த திலோப்பியா மீன் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய 1000 m² எத்தனை மீன் விடலாம்?
0: கணக்குப்படி 10 மடங்கு அதிகங்கிறப்ப நம்ம வந்து 10,000 குஞ்சு வந்து தாராளமாக விடலாம் சார்.
1: எத்தனை நாள் கழிச்சிங்க அறுவடைக்கு வரும்?
0: 6 மாதம் அறுவடை வந்து பண்ண முடியும்.
1: இது வந்து படிப்படியாக வளர்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 10,000 குஞ்சுங்கிறதுக்கு பிறகு நான் ஒரு 1000 குஞ்சு விட்டுறேன், 6 மாதம் கழிச்சு வர்றதுனால ஒரு 1 மாதம் கழிச்சு ஒரு 1000 குஞ்சு அப்படி மாற்றி மாற்றி விட்டுக்கலாமா?
0: இல்லை மாற்றி மாற்றி நம்ம விடுறது அப்படின்னா இந்த தொழில்நுட்பமானது வந்து உற்பத்தி செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து நம்ம எது வந்து பரிந்துரை பண்ணுறோம், நர்சரி ஃபேஸ் அதாவது இன்னொரு நர்சரி ஃபேஸ் நாற்றாங்கல் முறையில் வந்து வளர்க்குறதுக்கு தான் வந்து பரிந்துரை பண்ணுறோம். இப்போ திலாப்பியெல்லாம் வந்து நாட்டில் வந்து ரேட் ரொம்ப கம்மி, 100 to 120 rupees அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய உற்பத்தி செலவே 150 rupees மேலே வந்து வந்துடும். அதனால் இது வந்து ஒரு நர்சரி ஃபேஸில் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஆராய்ச்சியில் பண்ணும்போது கண்ட்ரோல் அதாவது நார்மல் கிளியர் வாட்டர் சிஸ்டத்தில் வந்து கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ வளர்ச்சி விகிதம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-60% வரைக்குமே வந்து அதிகமாக இருந்துச்சு. பிழைப்பு திறன் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 98% மேலே வந்து இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அந்த உணவு மாற்று விகிதம் FCR சொல்லி சொல்லக்கூடிய அந்த உணவு தேவை வந்து 1.2 அவ்வளோதான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம கண்ட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20-30% தீவனம் வந்து கம்மியாக இருந்தாவே போதும். கம்பேர் பண்ணும்போது அதாவது சாதாரண குளங்களை வளர்க்கக்கூடிய இதை கம்பேர் பண்ணும்போது தீவனோட இது வந்து பார்த்தோம்னா ஒரு 20% கம்மியான தீவனம் அளித்தாலே போதுமானது. மேலும் நுண்புரதமாக வந்து செயல்படுறதுனால நம்ம வந்து 40% புரதச்சத்து உள்ள தீவனத்தை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதிகம் வந்து ஒரு 2% கம்மியாகவே கொடுத்தாவே போதுமானது. மீதம் உள்ள புரதம் வந்து பார்த்தோம்னா அந்த பயோஃப்ளாக் மூலமாக பூர்த்தி வந்து செய்யப்படும்.
1: இந்த பயோஃப்ளாக் தொழில்நுட்பம் குறித்து கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு சில சந்தேகம் ஏற்படலாம். உங்களை எந்த எண்ணை தொடர்பு கொண்டா நல்லா இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா
0: 8778938826 8778938826 தேங்க்யூ சார்.
2: அடடே என்ன ஒரு அருமையான கண்டுபிடிப்பு! தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் அவங்க பயோஃப்ளாக் பத்தி அருமையா விளக்கினாங்கல்ல. ஆனா இதுக்கு மானியம் ஏதாவது கிடைக்குமான்னு தெரியலையே.
3: கவலைப்படாதக்கா, வர நாட்கள்ல அத பத்தியும் ரேடியோல ஒளிபரப்புவாங்கக்கா. அப்ப உனக்கு நான் சொல்றேன், கேட்டு பயனடைஞ்சுக்கோ.
4: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
4: மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம், கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரை.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி.

இயக்கம். வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டிற்கு இந்தியாவின் மென்பொருள் திறனும் ஜப்பானின் துல்லிய தொழில்நுட்பமும் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பிரதமர் டைகாச்சி உடன் மேற்கொண்ட உயர்நிலை பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், இரு நாடுகளின் கலாச்சாரம் தொடங்கி அதிநவீன தொழில்நுட்பம் வரை பல்வேறு ஒற்றுமைகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டில் செயற்கை நுண்ணறிவை பொறுப்புடனும் அறிவுபூர்வமாகவும் பயன்படுத்துவதே சிறந்த நிர்வாகத்திற்கு வழிகோலும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற 29வது தேசிய மின்னணு ஆளுமை மாநாட்டில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட நிர்வாக சிந்தனையில் அடிப்படை மாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். ஈரானின் மறைந்த உயரிய தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரெட்டா, பீகார் ஆளுநர் சையத் அட்டா ஹசனைனன் ஆகியோர் நாளை ஈரான் செல்லவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இச்சடங்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய உயர்மட்ட பிரதிநிதித்துவம் காரணமாக அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகள் வலுப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்வே துறை சரக்கு போக்குவரத்தை கையாள்வதில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை ஒப்பிடுகையில் 4% வளர்ச்சி கண்டுள்ளதாக இந்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 142 மில்லியன் டன்னுக்கும் அதிகமான சரக்குகளை கையாண்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. ரயில் பயணிகள் போக்குவரத்திலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று தொடங்கியது. முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துறை சார்ந்த அமைச்சர்கள், செயலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். வரும் 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் மாநிலத்தின் மின் உற்பத்தி, கொள்முதல், மின் விநியோகம், சிறப்பு குழுக்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த மின் வாரிய உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களின் செயல்பாடுகள், அவற்றிற்கான பணியாளர் நியமனம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான முதன்மை அரைவைப் பணியினை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 4.75 மெட்ரிக் டன் கரும்பு அரவை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பதிவு செய்துள்ள கரும்புகள் அனைத்தையும் உரிய காலத்தில் அறுவடை செய்து ஆலைக்கு அனுப்புமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இம்மாவட்டத்தில் சங்கராபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு பழங்குடியினர் நல இயக்குநரகத்தில் துறைசார் நிபுணர்களாக பணிபுரிய தகுதியான மானுடவியலாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக பழங்குடியினர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தகுதியுடையோர் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் tntribalwelfare.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். திருப்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் பயின்ற 270 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் நாரவர்ணரே இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் நிலத்தடி நீர் பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. இந்நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் இம்மரங்கள் முழுமையாக அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தேசிய அளவில் சிறப்பாக சேவை புரிந்தவர்கள் மற்றும் நிறுவனங்கள் மத்திய அரசு வழங்கும் தேசிய விருது பெற awards.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். நாகை மாவட்டத்தில் கரீப் பருவத்திற்கான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் பங்கேற்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். நாகப்பட்டினத்தில் மோகனூர் அருள்மிகு ஆதி கும்பாஸ்வரர் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில்களில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வடமேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடா ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஆகர்ஷி கஷ்யப் அமெரிக்காவின் பேவென் ஷாங்கை இன்று எதிர்கொள்கிறார்.

நேரம் 8:08. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் எப்பொழுது கேட்டும் பங்கேற்று மகிழும் இரவு இசை இனிமை நேரலை. 1980-90களில் வெளிவந்த திரைப்படங்களில் உங்கள் விருப்பங்களுடன் மலர்ந்து மனம் பரப்ப காத்திருக்கிறது நேரலை நிகழ்ச்சி இரவு இசை இனிமை. நீங்களும் இணைந்திட நமது பண்பலையின் தொலைபேசி எண்கள் 0431 240-102-1 புதிய நேயர்களும், 246-102-1 மற்றனும் அனைத்து நேயர்களும் இந்நிகழ்ச்சியில் இனிதே பங்கேற்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரு முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யாருங்க?
1: என் பேர் ரவி சார். கந்தராகோட்டை பக்கம் கந்தராவோட தாலுகாவிலிருந்து பேசுகிறேன். குளத்தூர் நாயக்கர்பட்டி.
0: எவ்வளோ பக்கம் அங்கேருந்து?
1: கந்தராவோடையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சார்.
0: சரிங்க. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: இதுலேருந்து அம்மா டீல் தான் காதல்.
0: என்ன காரணம் அந்த பாடல் கேட்க
1: சார்? அது
0: பாக்யராஜ். பாக்யராஜ் முதல் முறையாக இசையமைப்பாளராக அறிமுகமான படம் அது. அவருடைய இயக்கத்தில் வந்த படம் அது. கதை திரை கதை வாசனம் எல்லாம் அவர்களது படம் தானே. கேட்டலாமா?
1: ஆ கேட்டலாம் சார்.
2: அம்மா.

0: நேரம் 8:20. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனது விருப்ப பாடலை கேட்டு பெறுவதற்காக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக, வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் பேசுறேன்,
0: சுப்பையா டெய்லர்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: அந்த ஏரியா நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு மாசம் வேலைகள் நிறைய வந்துட்டே இருக்கு.
1: என்னது
0: என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு
1: ரொம்ப இந்த வேலை 5 வருஷம் எல்லா வேலையும்

0: அஞ்சு வருஷம் ஆகணும்.
1: ஆமாங்க,
0: சரிங்க
1: நானும் 6-7 வருஷம் போடணுங்க.
0: சரிங்க, சரி சரி, உங்களோட
1: இந்த அளவு
0: பேசினது.
1: பெரியா சொல்லக்கூடாது.
0: ஆஹா, சரி, சந்தோஷம், உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல்?
1: ரொம்ப நன்றி உங்களோட பேசுனது.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த படம் வந்து ஆறாவது ஆறியதாரோ. நான் கண்ணு கூட நீ கண்ணுக்குள் நிலவை படிச்சேன். அந்த பாட்டு பாக்கியராஜ் படங்க அதை போட்டு விடுங்க.
0: ஏன் கண்ணுக்கு ஒரு நிலவை
1: கிடைச்சதுக்கு.
0: சரிங்க, சரி சரி, பாடல் வருது கேட்கலாம்.
1: சரியா? ஆ சரி சரி, நன்றி.

8 மணி 26 நிமிஷம் ஆயிடுச்சு. இரவு இசை இனிமை நம்மளோட திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 திருச்சிராப்பள்ளி வானொலியில் முதல் அலைவரிசை 936 நம்ம கேட்டுட்ருக்கிறோம்.

0: வாங்க அடுத்த நேர். வணக்கம். யாருங்க?
1: கரூர் மாவட்டத்திலிருந்து பாலசுந்தரத்துலேருந்து தங்கவேல்.
0: என்ன பேருங்க ஐயா? கொஞ்சம் சரியாக கேட்கல.
1: தங்கவேல்.
0: ஆ சொல்லுங்க, என்ன பாடலுங்க ஐயா வேணும்? என்ன காரணங்க எனக்கு என்ன பாக்யராஜ் படமா வந்துகிட்டே இருக்கு? முதல் பாடல் படத்துல இருந்து முதல் பாடல்ல அப்படியா? நல்ல அருமையான பாடல் அது. மலேசியா வாசுதேவன், ஜானகி.
1: எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அந்த படம் முதல் படம்
0: அப்படியா? சுலக்ஷணா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. மாபெரும் கூட்டணினே சொல்லலாம். இளையராஜா, வைரமுத்து, பாக்யராஜ். ஒரு வயலினும் ஹம்மிங் கொடுத்துருப்பேன். வயலினும் புல்லாங்குளம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியிருப்பார் இளையராஜா. அது இல்லாமல் ஜானகியோட ஹம்மிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பாட்டில்.
1: ஆமாம் சார்.
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி நன்றி
1: நன்றி சார்.
2: கொஞ்சம் இனி சஞ்சம் மல்லிகை மஞ்சம்.

0: இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைய காத்திருக்கும் அன்பு நேயர் வருக வணக்கம்.
1: சார் வணக்கம், நல்லா இருக்கிறேன் சார்.
0: நல்லா இருக்கு சார். யார் பேசுறீங்க?
1: நான் வந்து கந்தரபாக்கோட்டை வட்டம் இருந்து முத்து பேசுறேன் சார்.
0: முத்து?
1: ஆமா சார்.
0: முத்து ஐயா, நல்லா, நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
1: நான் வந்து முந்திரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஆடு மாதிரி வளர்த்துட்டு இருக்கேன் சார்.
0: பல தொழில் கைவசம் இருக்கு.
1: ஆமா ஆமா, ஆடு மாதிரி வளர்த்துக்கிட்டு முந்திரி வளர்த்துக்கிட்டு யாரையும் வேலைக்கு கூப்பிட்டா வேலைக்கும் போறேன் சார்.
0: யாராவது கூப்பிட்டா வேலைக்கு நீங்களும் போயிடுவீங்க?
1: ஆமா சார். என்ன மத்தியான பாண்டு ரெண்டு மணி நேரம் தானே பார்க்க போறேன்.
0: அருமை அருமை. இல்ல, உழைக்கும் மனம் இருந்தால் நமக்கு உயர்வுக்கு பஞ்சம் இல்லை.
1: கண்டிப்பா சார், எனக்கு அதனால சார் வியாதியே இல்ல. சைக்கிள் பயங்கரமா சைக்கிள் ஓட்டிட்டே இருப்பேன்.
0: நீங்க சொல்றது ஒவ்வொன்றும் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உலகத்துல பெரிய சந்தோஷமான விஷயம் எதுனா நோய் நொடி இல்லாத உடம்பு தான் அப்படின்வாங்க. அதுதான் மிகப்பெரிய சொத்து நமக்கு. உங்களோட பேசின மகிழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் என்னன்னு கேட்க ஆசைப்படுறேன்.
1: எனக்கு வந்து என் தங்கை கல்யாணி, அந்த தோல் மீது தாளாட்டு அருமையான பாடல்.
0: சரிங்க, நம்ம எல்லாத்தையும் தாளாட்டும்னு நினைக்கிறேன்.
1: அல்லாஹ் அனைவருக்கும்
0: சரி கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: கொஞ்சம் நேரம் சார்.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க?
1: நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து கனி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு ஊர்காலவன் படத்துலேருந்து மாசி மாசந்தான் பாடல் வேணும் சார்.
0: நல்ல பாடல், சங்கர் கணேஷ் இசையில் வாலியோட வரிகளில் வந்த பாடல் அது.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும்.
1: அப்போ ஆனால் லயன் பிடிக்கிறவங்களாட்டி பா பெரிய பாடாக பேசுங்க சார்.
0: அப்படியா?
1: ஆமாம்.
0: சரிங்க சரிங்க, பேசுங்க, இடைவெளி விட்டு பேசுங்க. ரொம்ப சந்தோஷங்கம்மா.
1: நன்றி சார். நன்றி சார்.

0: நேரம் 8:42, 40 நொடிகள். இரவு இசை இனிமை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நேயர்களில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் 80-90 பட பாடல் வரிசைகளில் அடுத்ததாக தனது விருப்ப பாடலை பதிவு செய்ய இப்பொழுது ஒரு நண்பர் இணைந்திருக்கிறார். யார் என்று சந்திக்கலாம். வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாமா நண்பரே?
1: ஹலோ.
0: ஆ, இருக்கிறீங்களா?
1: ஆமாம் சார், நீ தான் சொன்னீங்க காத்திருங்கன்னு.
0: ஆமாம், காத்திருங்கண்ணே. நீங்கள் காணாமல் போயிட்டீங்க?
1: இல்லை சார், ரொம்ப நன்றி சார். பழைய பாட்டை தருமபுரத்தில் போட்டீங்க.
0: என்ன, எங்கே? தருமதுரையா?
1: தருமபுரத்தில், ஊர்காவலன்.
0: ஊர்காவலன். ஆமாம், ஒரு சகோதரி புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருந்தாங்க.
1: சரி சார், அருமையான பாட்டு சார்.
0: சரி சரி, உங்கள் பேரை அறிமுகப்படுத்திக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கரூர் மாவட்டம் ஆட்டிமலை கிராமம் அழகாவி சார்.
0: ஆ, உங்கள் பேர்?
1: சின்னையன் சார்.
0: சின்னையன், நலமாக இருக்கீங்களா?
1: ஆமாம், ஆ நலமாக இருக்கேன் சார். சாப்பிட்டீங்களா? ஜல்லிக்கட்டு நடக்கும்ல?
0: ஆ, ஆமாம், ஜல்லிக்கட்டு எல்லா ஊர்களையும் நடக்குது. உங்கள் ஊரில் ரொம்ப
1: தை மாதம் 3ஆம் தேதி
0: உங்கள் ஊரில் நடக்கும் சார். உங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் அது.
1: ஆமாம் சார், ஆமாம் சார்.
0: சரி சரி, நீங்கள் எதுவும் மாடெல்லாம் பிடிப்பீங்களா?
1: எங்கள் மாடை வச்சுருக்கேன் சார், ஆனால் ஓட்டி போய் அவுத்து விட்டுவேன். கோயில் மாடு தான் வச்சுருக்கேன்.
0: ஆ, வச்சுருக்கீங்க, அவுத்து விடுவீங்களா நீங்களும்?
1: ஆமாம். அப்போ வந்து
0: எதுவும் பரிசுலாம் வாங்கியிருக்கா இல்லை பிடிமாட ஆயிடுச்சா?
1: பரிசுலாம் கோயில் காரனால கலையா கோயில்னாலும் ஊரில் வந்து அவுத்து விட்டோம் சார்.
0: சரி சரி சரி,
1: சின்ன போட மாட்டாங்க.
0: சரிங்க சின்னையா, உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷம் சார்.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எங்களுக்கு தான் இந்த ரஜினி பாட்டு போட சொன்னா, கரகாட்டக்காரன் ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: ரஜினி பாட்டு வேணுமா, கரகாட்டக்காரன் பாட்டு வேணுமா?
1: கரகாட்டக்காரன் ஒரு பாட்டு போடுங்க சார்.
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஆமாம் சார், அந்த படம் வந்து ரொம்ப தேட்டில் பார்த்தேன், திருச்சியில்.
0: சரி,
1: அதை விட சுப்பிரியா தெரியல போட்டு 300 நாள் மேலே ஓடிச்சேன் படம்.
0: சரி சரி சரி சரி. ஆ சரி, இல்லை கரகாட்டம்லாம் எதுவும் பார்க்கறது உண்டா, ஆடுறது உண்டா அப்படின்னு கேட்குறேன்.
1: அதெல்லாம் நான் அதுக்கு தான் போக மாட்டேன் சார். ஜல்லிக்கட்டு தான் நம்ம ஃபேமஸ் எங்கள் ஊரில்.
0: ஆ சரிங்க, நீங்கள் கேட்ட கரகாட்டக்காரன் படத்துலேருந்து பாடல் வருது, கேட்கலாமா இப்போ?
1: ஆ கேட்கலாம் சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: இரவு இசையமை கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோடனே அப்படின்னு நினைக்கிறேன். 8:50 ஆகப்போகுது. வாங்க நேயர், வணக்கம்.
1: சார்,
0: சொல்லுங்கள்,
1: நான்
0: யாருங்கம்மா?
1: திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க. ஆ, சுதா பேசுகிறேங்க சார்.
0: எங்கேருந்துங்க?
1: திருவாரூர்லேருந்து பேசுகிறேங்க சார்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
1: குங்குமம் மஞ்சளம் என்று தான் நடனம், அந்த பாடல் வேணும் சார்.
0: என்ன படம்?
1: படம் பேர் கொஞ்சம் இல்லைங்க சார் எனக்கு.
0: அப்படியா, யார் நடிச்சதுன்னு தெரியுமா?
1: அது ஜானகி அம்மாவோட குரல் சார். அது எனக்கு படம் வந்து விஜயகாந்த் படம் சார். அது
0: எங்க முதலாளின்னு நினைக்கிறேன்.
1: ஆ, ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: அந்த படத்தில் தான் நீங்கள் சொல்கிற அந்த வரியோடு ஆரம்பிக்கும்,
1: ஆமாங்க
0: குங்குமம்
1: சார், ஆமாங்க சார், ஆமாங்க
0: மஞ்சளுக்கு நல்ல நாள் நல்ல நாள்னு.
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார், கொஞ்சம்
0: ரொம்ப
1: ஆமாங்க சார்.
0: ரொம்ப அருமையான பாடல், மண்
1: ரொம்ப
0: வாசனையும்
1: சந்தோஷம் சார்.
0: மென்மையான
1: ஆமாங்க
0: மெட்டும்
1: சார்,
0: கலந்த
1: ரொம்ப
0: பாடல்.
1: கணவன் மனைவியில் அந்த கொஞ்சம் அந்த பாடலாக இருக்கும், நல்லா இருக்கும்.
0: ஆ சரிங்க,
1: ஆ, உங்கள்ட்ட ரொம்ப பேச ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன் சார், கிடைக்கல. இன்னைக்கு தான் சார் கிடைச்சிருக்கு.
0: கிடைச்சிச்சு இல்லை?
1: ஆ,
0: வாங்க
1: கிடைச்சிருக்கு,
0: தகுந்த
1: ரொம்ப
0: இடத்துல
1: சந்தோஷம்
0: வாங்க.
1: சார். ஆ,
0: நன்றிங்கம்மா, நன்றி. பாடல் கேட்கலாம்.
1: ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ சார்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது இரவு இசை இனிமை. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள், பங்கேற்க முயற்சி செய்தோர், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோர் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள். மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு, நேயர்களை இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடித்த காவிய கணங்களை வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவு செய்தோ டைப் செய்தோ அனுப்பி வையுங்கள். இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது. நீங்கள் பாடல்களை அனுப்புவதற்கான அலைபேசி எண் 938 540

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இனிக்கும் இரவில் இன்னிசை கீதங்கள் இடைவிடா இசைமழையாக காற்றலைகளில் இனியராகும்

0: நிறைவு பெற்றது இனிய ராகம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்போது 9:30. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது விடியலை நோக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எஸ் முரளிதரன், சி ராஜா அப்பாசாமி, ஆர் பரத்ராம், வி வி மீனாட்சி, கே விஸ்வநாதன், ஆர் நந்தகோபால், எம் பாலசுப்பிரமணியன். விடியலை நோக்கி நாடகம்.
2: மணி 11. சின்னராசவை இன்னும் காணோம். மெட்ராஸ்ல இருந்து மதுராந்தகத்துக்கு கார்ல வந்து சேர 2 மணி நேரம் ஆகலாம். இவன் ஏன் இன்னும் காணோம்? யோ முருகேஷ், சின்னராசவை கூட்டி வர போன தங்கப்ப என்ன ஆனா?
3: தலைவரை, தங்கப்பன் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. சின்னராசு கார்ல வரல, ட்ரெயின்ல ஏறிட்டாராம். தங்கப்பன் திரும்ப வந்துட்டான்.
2: அப்போ இவனை நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக சொல்லு.
3: அதுவும் சொல்லிட்டேங்கய்யா, இவனும் போனா. சின்னராசு இவனை திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. பதிலுக்கு வண்டிக்காரனுக்கு போன் பண்ணிருக்காரு, அவன் இப்ப போயிருக்கான். இப்ப சின்னவரு மாட்டு வண்டியில தான் வந்துட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்து சேர்ந்துருவாரு.
2: என்னையாது, சின்னராசுவோட செய்கை வர வர மாறிட்டே இருக்கு. மாட்டு வண்டியில வரானா? ரொம்ப பழைய டைப்பா இருக்க.
3: ஆமாங்க, அவருக்கு எப்பவுமே கிராமம் பழம்பெருமை பேசுறதுல ரொம்ப ஈடுபாடு. அதனாலதான் இப்படி
2: பொல்லாத கிராமம். நானே இத உதறிட்டு டவுன் பக்கம் போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இவன் என்னடான்னா கிராமத்தை கட்டிக்கிட்டு அழகான்னு பாக்குறான்.
3: கிராமத்தை பாக்கட்டும் தலைவர, பார்த்தாத்தான் பழகுனாத்தான் சலிப்பு வரும். அப்புறம் தானே ஒரு முடிவுக்கு வருவாரு.
2: வந்துதானே ஆவணும், இல்லன்னா

0: சரி சரி, அதோ ஜல் ஜல் மாட்டு வண்டி சத்தம் கேக்குது. சின்னராசு வந்துட்டான் போல் இருக்கு.
1: ஆமாங்க தலைவர, சின்னராசு தான் வர்றாரு.
0: போயா, போய் பொட்டி படிக்கலாம், தூக்கிட்டு வா.
1: இப்ப உடனே போறீங்கயா?
0: வாப்பா சின்னராசு, பிரயாணம் எப்படி?
2: சூப்பர்ப்பா, மாட்டு வண்டியில நம்ம கண்ணையா ஜல்லு ஜல்லுன்னு மாடுகளை ஓட விட்டுக்கிட்டு சுகமான பயணம்ப்பா. அழகான கிராமம், அற்புதமான இயற்கை அமைப்பு, பார்த்து ரசிக்க கண்ணு ரெண்டு பத்தலப்பா. அப்பா, நம்ம ஊருக்கு பொன் வயல்னு பேர் வச்சது யாருப்பா? பச்சைக்கம்பளம் விரிச்ச மாதிரி பசுமை கண்ண பறிக்குதுப்பா.
0: சின்னராசு, பாக்கறதுக்கு தான் அழகு, உழவன் கணக்குல உழக்க கூட மிஞ்சறது இல்லப்பா.
2: கணக்குல கோளாறுப்பா.
0: அது கிடக்கட்டும், வந்ததும் வராதுமா எதுக்கு வீண் பேச்சு? போய் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுப்பா, நாம சாவகாசமா பேசலாம். யோ முருகேசு, போய் அம்மா கிட்டயும் பஞ்சவரணத்துக்கிட்டயும் சின்னராசு வந்திருக்கான்னு சொல்லுப்பா. எல்லாரும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
1: இதோ இப்ப உடனே சொல்றேங்க. பெரியமா, பெரியமா, சின்னராசு வந்தாச்சு. ஏ கண்டு பஞ்சவரணம், உன் மாமன் சின்னராசு டவுன்ல இருந்து வந்தாச்சு. பலகாரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இல்ல
2: முருகேஜ மாமா? என்னத்துக்கு என்ன ஏலம் போடுறிய? பைய பைய போய் தகவல் சொல்லுங்க.
0: முருகேசி எப்பவும் இப்படிதான்ப்பா, இங்கிதான் தெரியாதவன், திருந்த மாட்டான். நீ போப்பா.
2: சரிப்பா.
3: மாமா கூப்பிட்டீங்களாமே?
2: ஆமா பஞ்சவரணம்.
3: என்ன மாமா சேதி?
2: சேதி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான்.
3: நான் ஏதோ சேதி சொல்ல போறீங்களாக்கும் நினைச்சேன் மாமா.
2: மாமன் கிட்ட இருந்து என்ன சேதி எதிர்பார்க்கற பஞ்சவரணம்?
3: நான் ஒண்ணும் எதிர்பார்க்கலப்பா.
2: நெசமா?
3: ஆமா நெசமா தான்.
2: நீ போய் சொல்ற.
3: ஒண்ணும் இல்ல.
2: அப்ப என் முகத்தை பார்த்து பேசலாம்ல
3: மாமா? எதுக்கு இப்ப கூப்பிட்டு வம்பு பேசுறீங்க? விஷயத்த சொல்லுங்க மாமா.
2: ஒண்ணும் இல்ல, வாயே இந்த ஊரை சுத்தி பாப்போம், ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பாத்து.
3: முருகேச மாமா சும்மா தானே இருக்காரு?
2: அவரை கூட்டிட்டு போக சொல்றியா? ஏண்டா கூட்டிட்டு போனோம்னு ஆயிரும்.
3: ஏன் அப்படி?
2: ஆமா, விவகாரமாவும் பேச மாட்டாரு, விவேகமாவும் பேச மாட்டாரு. நாம கேக்குற கேள்விக்கு எது திசையா பதில் சொல்லுவாரு.
3: ஆனா அவர் தானே பெரிய மாமா கூட நிழலா இருந்துகிட்டு இருக்காரு.
2: ஆமா, இவருக்கு அவரையும் அவருக்கு இவரையும் விட்டா வேற காம்பினேஷன் கிடையாது. கடந்த தலைமுறை உறவு அப்படியே கிடக்கட்டும், எனக்கு தலையாற்ற பொம்மைங்க மேலாம் நம்பிக்கை கிடையாது.
3: பெரிய மாமாவுக்கு அவர் தான் மந்திரி, அவர் தான் எடுபுடி.
2: நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு
3: உங்களுக்கு
2: பஞ்சவர்ணம் மாதிரி ஒருத்தியோட சப்போர்ட் வேணும்.
3: மாமா ஐஸ் வைக்கிறீங்க.
2: சரி அப்படியே வச்சுக்க, வா சித்த தூரம் நடப்போம்.
3: வாங்க.
2: அங்க பாரு, நான் சின்ன வயசுல பழம் பொறுக்கின நாவல் மரங்க.
3: ஆமா மாமா.
2: அதா நீச்சல் கத்துக்கிட்ட கிளியாத்தோட.
3: ஆமா.
2: இதோ பயந்து ஒதுங்கின மீச வச்ச முனிசாமி. அது அப்பா உக்காந்து சொல்ற பஞ்சாயத்து மேடை. இந்த இந்த பக்கம் பாரு, திருக்குறளை கத்துக்கிட்ட மரத்தடி பள்ளிக்கூடம்.
3: இதையெல்லாம் நீ மறக்கவே இல்லையா மாமா?
2: எப்படி மறக்க முடியும் பஞ்சவர்ணம்? ஆனா பாரு, இயற்கை அப்படியே தான் இருக்கு, நாம தான் அடியோட மாறிட்டோம்.
3: மாற்றம் தானே மாமா மாறாதது.
2: அதுக்காக இப்படியா குட்டி குட்டியா சட்டை போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி இருந்த பஞ்சவர்ணம், பாவாடையும் தாவணியும் ரெட்டச்சடையும் கம்மல் ஜிமிக்கி மூக்குத்தி போட்டுக்கிட்டு எப்படி ஆளே மாறிட்ட? அடே அப்பா ஆச்சரியமா இருக்கு.
3: அங்க மட்டும் என்னமா அழகா இருக்கீங்க, கரு கருன்னு மீசைய வச்சுக்கிட்டு பேண்ட் சட்டைன்னு நச்சுன்னு இருக்கீங்க. நீங்களும் என்னமா மாறிட்டீங்க?
2: அடட, வர்ணனை எல்லாம் பலமா இருக்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஊர் மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? வசந்த் இருக்கா?
3: என்னத்த சொல்ல, விவசாயத்தை இந்த மக்கள் கைவிட்டுகிட்டே வராங்க. எங்கேயாவது டவுன் பக்கம் போலாமான்னு பாக்குறாங்க.
2: ஏன்?
3: விவசாயம் கட்டுப்படி ஆகாததுதான்.
2: ஐயோ.
3: ஆமா, அத அங்க பாருங்க, கழனில எல்லாம் பெரிய மாமா கல் நட்டு வச்சிருக்காங்க, பிளாட் போடுறதுக்கு உத்தேசம்.
2: என்ன கொடுமை பஞ்சவரணம் இது?
3: இப்படி நிறைய கொடுமை இந்த ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதோ மதகுக்கர கழியாண்ட மராமத்து பாத்துட்டு இருக்க முருகேஷ் மாமாவ கேளுங்க, இன்னும் நிறைய விவரம் கிடைக்கும்.
2: இதோ கேக்குறேன். மாமா, முருகேஷ் மாமா, முருகேஷ் மாமா.
1: சின்னராசு, என்ன கண்டு கூப்பிட்டியா? இந்த வர வர.
2: எவா மாமா, உன்ன ஒண்ணு கேக்கணும்.
1: இந்த வந்துட்டேங்க. என்ன கேக்கணும் கேளு.
2: எதுக்கு பயிர் பச்சை இல்லாம இந்த பக்கத்து கழனிகள் எல்லாம் கலர் நல்லமா இருக்கு? அதுக்கு மேல இதுல ஏன் கல்ல நட்டு வச்சிருக்கீங்க? பிளாட் போடணும்னு உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்துச்சு?
1: சின்ராசு, இந்த பக்கம் ஒரு கம்பெனி வரப்போதான், அரசல் புரசலா தகவல் வந்தது. தலைவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு விரும்புறாரு. முதல்ல இந்த 2 ஏக்கர் நிலத்தை பிளாட் போடணும்னு ஐடியா பண்ணிருக்காரு, அப்ரூவல்கள் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. ஆமா, நம்ம தலைவர் பதவியில இருக்கிற காலத்திலேயே இதெல்லாம் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா, இப்போ ரியல் எஸ்டேட் தொழில நிறைய பணம் புரளுதாம்ல, இதுதான் நம்ம தலைவரோட கால்குலேஷன்.
2: அட போமாமா, நீங்களும் உங்க கால்குலேஷனும் யாராச்சும்

0: பெத்த தாயை கூர் போட்டு வைப்பாங்களா மாமா? இது எந்த ஒரு நியாயம்
1: என்றாச்சே? இப்ப எல்லா கிராமங்கள்லயும் இப்படித்தான் நடக்குது. மாஞ்சி மாஞ்சி விவசாயத்துல மல்லு கட்டுறத விட நகரத்துல மாடி வீட்டை வாங்கி போட்டோம்னா வாடகை எக்கச்சக்கமா கிடைக்குமாம்ல.
0: இது என்னமா விபரீத புத்தி
1: சென்றாச்சு? இது லாப நட்ட கணக்கு. ஆமா, தலைவரோட அதான் உங்க அப்பாவோட பிளானு. அவரோட பிளான அடிச்சுக்க இந்த ஊர்ல இன்னும் ஒருத்தனும் பிறக்கல சென்றாச்சு.
0: பிறந்துட்டான் முருகேசன் மாமா. அவரை கேள்வி கேட்க அவர் வீட்லயே பிறந்துட்டான். இப்பவே கிளம்புறேன், அவர்கிட்ட நறுக்குன்னு கேக்குறேன்.
1: கேளு சின்ராசு. ஆனா அவர்கிட்ட ஏதோ பதில் தான் கிடைக்கும். ஆனா எப்பவுமே அவர் ஐடியா தான் ஜெயிக்கும்.
0: பாக்கலாம். அப்பாவா இல்ல நானு வரேன். அப்பா அப்பா
2: என்னப்பா பதட்டமா வர? என்ன குடிமுழுகிற சமாச்சாரம்?
0: குடிமுழுகிற விஷயம் மட்டும் இல்லப்பா, ஒரு ஊரே முழுகிற சமாச்சாரம்.
2: என்னப்பா புதிர் போடுற? தெளிவா சொல்லு.
0: ரொம்ப தெளிவா சொல்றேன்ப்பா. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல மதகுக்கார கழனிகள் எல்லாம் எதுக்குப்பா கல்ல நட்டு வச்சிருக்கீங்க? ரியல் எஸ்டேட் பண்ண போறீங்களா?
2: ஓ அதுவாப்பா, அதுக்கு எதுக்கா இப்படி தையா தக்கான்னு குடிக்கிற?
0: என்னப்பா அது என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி சொல்றீங்க.
2: நான் இல்லப்பா, எல்லா விவசாயிகளும் இப்ப அந்த முடிவுல தான் இருக்காங்க.
0: தப்புப்பா, பெரிய தப்பு. விவசாய நிலங்களை பிளாட் போடுறது மிகப்பெரிய தப்பு.
2: விவசாயம் லாபம் தரலப்பா. அதான்
0: லாபம் தரலையா? என்னப்பா இது புது கதை?
2: ஆமாப்பா, இப்ப எல்லாம் வெள்ளாம படுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆனா அப்படி செஞ்சும் களத்து மேட்ல வியாபாரிக்கு நெல்லை விற்கும் போது லாபம் பார்க்க முடியலையப்பா.
0: என்னப்பா இது, களத்து மேட்லயே ஏன் விலைக்கு போடணும்? ஆக்க பொறுத்த நீங்க ஆற பொறுக்கணும். லாபம் தரக்கூடிய வேலை எப்ப வருதோ அப்ப விக்கலாம்ல.
2: அட போப்பா, இப்ப விவசாயம் பண்றதே பெரும்பாடா இருக்குன்னு சொல்ல வந்த நீ வேற.
0: இடையில விவசாயி தலை குனிஞ்சது வாஸ்தவம் தான்ப்பா. ஆனா இனி வர காலம் விவசாயிகளின் காலம். எல்லாரும் இப்ப இயற்கையை விரும்புறாங்க, அதிகமா நேசிக்கிறாங்க. இப்ப நாம பின்வாங்க கூடாதுப்பா. நம்பிக்கையா விவசாயத்தை தொடரணும். லாபகரமாகவும் சமூக பயன்பாட்டுக்காகவும் விவசாயத்தை செய்வோம். கிராமத்தை உலக தரத்துக்கு கொண்டு போவோம்.
2: கனவு காண்றப்பா நீ?
0: ஆமாப்பா, அப்துல் கலாம் காண சொன்ன கனவுப்பா. என்னோட கனவுக்கு இன்னொரு பேர் லட்சியம்.
2: என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? யதார்த்தமா சிந்தனை பண்ணு.
0: என்னோட சிந்தனை பலம் வாய்ந்ததுப்பா. உங்க சிந்தனை தான் தடுமாறுது. உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், நீங்க புத்தி மாறணும்.
2: அதே ஒரு வாரம் உனக்கு நான் டைம் தரேன். தெளிவா ஒரு முடிவுக்கு வா. நான் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போனோம். இன்னைக்கு மீட்டிங்ல சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் போட வேண்டியிருக்கு. வர்றப்பா.
0: வாங்கப்பா, நாம மறுபடி அடுத்த வாரம் இதே விஷயத்த பேசுவோம்.
2: பேசுவோம்.
1: தலைவரே, எனக்கு இந்த வேலையே வேண்டாங்க. இங்க வேலை செய்யறதுக்கு பதிலா நான் வேற எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேன். என்ன ஆள விடுங்க.
2: என்னையா முருகேஸ், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சலிச்சுக்கிற?
1: பின்ன என்னங்க, நான் ஒத்த ஆளு, எத்தனை வேஷம் கட்ட முடியும் சொல்லுங்க?
2: இப்படி எல்லாம் தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடந்துப்பியா? அதை விட்டு போட்டு சலிச்சுக்கிற.
1: அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் தலைவரே, பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து நிர்வாக அதிகாரி வந்திருந்தாரு. ஏதோ கழிப்பற திட்டமா, அதுக்கு சர்க்கார்ல இருந்து பணம் வந்திருக்குதான். அத மாத்துறதுக்கு உங்க கையெழுத்து வேணுமா? அத சொல்ல சொன்னாரு.
2: யோ மெதுவா பேசியா? மாடியில் இருக்கிற சின்னராசு காதல விழ போகுது. நாம கழிப்பற திட்ட பணத்தை வேற திட்டத்துக்கு பயன்படுத்த போறோம். இதெல்லாம் சின்னராசுக்கு தெரியக்கூடாது.
1: அப்போ கழிப்பற இல்லாத வீடுகளுக்கு கழிப்பற வராதா? அந்த திட்டமும் அம்போவா?
2: யோ யோ, நம்ம ஊருக்கு எதுக்கியா கழிப்பற? குளத்து மீடு இருக்கு, கம்மாக்கரை இருக்கு, சவுக்க தோப்பு இருக்கு, தனியா வேற கழிப்பற வேணுமா என்ன?
1: அது சரி, அது என்னவோ தலைவர, நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். வேற யாரு எப்படி போனா நமக்கு என்ன?
2: யோ இதெல்லாம் நமக்குள்ளயா? வெளியில பேசுற போது நாம அப்படி காட்டிக் கூடாது. பொது ஜனங்களுக்கு உதவுற மாதிரி நடிக்கணும், நீலி கண்ணீர் வடிக்கணும். இல்ல என்ன, மூணாவது முறையா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு தலைவரா வர முடியுமா?
1: இந்த தந்திரம் எல்லாம் எனக்கு தெரியுங்களா? நான் ஏதோ உங்க வீட்டுல வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு இருக்கவன்.
2: அதுக்காக இப்படி பேசுவியா? கொஞ்சம் தந்திரமா பேசணும், நடந்துக்கணும்.
1: தலைவரே, பஞ்சவரணம் வரா, அப்படி பேச்ச மாத்துங்க.
2: நான் பாத்துக்கறேன். அம்மா பஞ்சவரணம்.
3: என்னங்க மாமா?
2: உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா.
3: சொல்லுங்க மாமா.
2: உங்க அம்மாவ, அதான் என் தங்கச்சிய பக்கத்து ஒரு மிராசுக்கு கொடுத்தோம். அவன் பொறுப்பு இல்லாம கெட்ட அலைஞ்சி குடி போதையில நாக்கு வறண்டி செத்து போனான். அன்னையிலேருந்து

0: வந்து உங்க அம்மாவையும் குழந்தையா இருந்த உன்னையும் நான் இங்க கூட்டியாந்துட்டேன். இப்போ நீயும் பெரியவள் ஆயிட்ட. நம்ம சின்னராசுக்கு சரியான ஜோடியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வயசாயிட்டு இருக்குமா, இந்த சொத்தை எல்லாம் நாளைக்கு நீயும் சின்னராசும் ஆள போறீங்க. இந்த ஒன்ன உம்போதா மாத்த நான் முயற்சி பண்றேன். இவன் அதான் சின்னராசு, அதுக்கு முரண்டு பண்றான். அதனால அவங்கிட்ட கொஞ்சம் பக்குவமா நீ எடுத்து சொல்லணுமா.
1: மாமா, அவங்களுக்கே நியாயம் நீதி எல்லாம் தெரியுமாமா?
0: ஆமா, நியாயம் நீதி இதையெல்லாம் பார்த்தா நாம பணம் பண்ண முடியுமா?
1: மாமா, நீங்க சொல்றது உங்களுக்கு கரெக்டா தெரியலாம், ஆனா அவருக்கு தான் செய்யறதுதான் சரின்னு நினைப்பு. நான் அவரை கட்டிக்க போறவளா இருந்தா கூட எனக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நான் எப்படி பேசறதான்?
0: இல்லம்மா, உன்னை டைரக்டா பேச சொல்ல, வாய்ப்பு அமையற போது லைட்டா சொன்னா போதும்.
1: சரி மாமா, கண்டிப்பா சொல்றேன். எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன், நாம அப்புறமா இத பத்தி பேசலாம்.
0: என்னம்மா நடுவுற, நீ அவங்கிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி பேசினதா அவனுக்கு தெரியக்கூடாது, அத பாத்துக்க.
1: சரி மாமா, ரெண்டாவதா சொன்னீங்களே அதையே கடைபிடிக்கிறேன், வரேன் மாமா.
0: பாத்தியா ஐயா, சின்னராசும் ஒரு டைப்பா இருக்கான், இவனும் அப்படியேதான் இருக்கா.
2: என்னங்க பண்றது தலைவர, புது ஜெனரேஷன் அப்படித்தான் இருக்கும், நம்ம பாக்காத ஜெனரேஷனா.
0: இருக்கட்டும் இருக்கட்டும், நானா அவனானு பாக்குறேன். பஞ்சாயத்து அதிகாரி வர சொன்னதா சொன்னேன் இல்ல?
2: ஆமா,
0: வா ஒரு நட போயிட்டு வருவோம்.
2: வாங்க வாங்க.
0: யோ முருகேஷ்
2: தலைவர,
0: எங்கயா பஞ்சாயத்து ஆபீஸ் நிர்வாக அதிகாரியை காணோம்? நம்ம வர சொல்லிவிட்டு இந்த மனுஷன் எங்கயா போனாரு?
2: அதானே, இருங்க தலைவர, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். தலைவர, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நிர்வாக அதிகாரிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபேக்ஸ் மெசேஜ் வந்துச்சான். அவருக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துட்டாங்களாம், இமிடியட்டா ரிலீவும் பண்ணிட்டாங்களாம். அவருக்கு பதிலா புது அதிகாரி வந்து ஜாயின் பண்ணிட்டாராம்.
0: யாரையா அந்த புது அதிகாரி? யாராவது நமக்கு தோது இல்லாத மாதிரி வில்லங்க பிடிச்சவரை வந்திருக்க போறாங்கயா.
2: தலைவர, யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. அவர் ரூம்ல போய் யாரு என்னன்னு பாக்கலாம்னு பார்த்தா தலைவரை வர சொல்லுங்க அப்படின்னு என்னையே திருப்பி விட்டானுங்க. தலைவர,
0: அப்படி எவன் யா கொம்பு முளைச்சவன்? அவருக்கு நம்ம மாதிரி இதான ஆசா பாசங்கள்லாம் இருக்கும். சரி சரி, நான் நேர போய் பாக்குறேன், அவனை எப்படி சரி கட்டலான்னு யோசிச்சு வைப்போம். அதை வச்சு ஒரு அடி அடிப்போம். அதிகாரிகள் கைக்குள்ள போடுறது நமக்கு தெரியாத விஷயமா?
2: அது சரி தலைவர, உங்களுக்கு தெரியாத வித்தையா? போயிட்டு வாங்க தலைவர, நான் வெளியிலேயே வெயிட் பண்றேன்.
0: வர்றேன்.
3: வாங்க தலைவர். வணக்கம.
0: வணக்கங்க. ஏய் சின்னராச, நீ எங்க இங்க இருக்க?
3: தலைவர, அத நான் சொல்றேன், சின்னராச என்னோட காலேஜ் மேட், டிரான்ஸ்பர் ஆகி இங்க வர்றதுன்னு முடிவான உடனே சின்னராச கிட்ட போன் பண்ணேன். அது மட்டும் இல்ல, நான் தான் இவனை இங்க வர சொல்லவும் செஞ்சேன்.
0: அட ஆச்சரியமா இருக்கு, என் மகனோட ஃப்ரெண்டு அதிகாரி, நான் தலைவர்.
4: வாஸ்தவம் தான்ப்பா, முதல்ல உட்காருங்க, பல விஷயங்களை பேசுவோம்.
0: இந்த பேரூராட்சிக்கு வர்ற பல திட்டங்களை 10-15 வருஷங்களா செயல்படுத்திக்கிட்டு வரேன்.
4: ஆமாமா, ஏரி தூர் வார்னது, கம்மாய்களை சீரமைச்சது, வீடுகள் தோறும் கழிப்பறைகள் கட்டினது.
0: சின்னராசு, நான் இதெல்லாம் செய்யல, நீ குத்தி காட்டுறியா?
4: இப்பதான் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு போறாங்க. பேரூராட்சியில உங்க அதிகாரம் கொடி கட்டி பறந்துருக்கு. கிராமத்து வளத்தை மேம்படுத்தாதது, அதிகாரத்தை சரியா பயன்படுத்தலன்னு உங்க பேர்ல அடுக்கடுக்கா பல குற்றம் இருக்கு.
0: சின்ராசு, அதையெல்லாம் நம்பாத, எனக்கு ரெண்டு கண்ணுங்க இருக்குன்னா அதுல ஒன்னு நீ, இன்னொன்னு இந்த ஊரு.
4: அப்பா இது மேடை இல்லப்பா, இந்த சால்ஜாப்பான பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க.
0: சின்ராசு என்ன சொல்ற நீ?
4: என்னத்த சொல்ல, உங்க பதவி காலத்துல இந்த ஊர் போதுமான வளர்ச்சி அடையல, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த பணம் அந்தந்த திட்டத்துக்கு போகல அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்க. நிர்வாக அதிகாரியா என் ஃப்ரெண்டே இந்த ஊருக்கு வந்த சந்தோஷம் ஒரு பக்கம்னா, உங்களால ஏற்பட்ட குழப்பங்களை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கேன்ற வருத்தம் இன்னொரு பக்கம்.
0: சரிப்பா, இனிமேலாம் சரியானபடி நடக்கும்பா.
3: நடக்கணும், இல்லன்னா தர்ம சங்கடம் தான். நான் என் ஃப்ரெண்டு சின்னராசோட முகத்தை பார்க்க வேண்டியிருக்கு, அவனுக்காக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லனா பேச மாட்டேன், நடவடிக்கை தான் எடுத்திருக்கேன்.
4: மகேஷ், எனக்காக நீங்க பார்க்க வேண்டாம், எனக்கு நீதியா உறவா அப்படிங்கிற கேள்வி வந்தா நான் நீதியத்தான் ஆதரிப்பேன், நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்க.
3: இருக்கட்டும், ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே, அப்புறம் அடுத்த லெவல்.
0: சரி பண்ணிடலாங்க, நான் வரங்க.
4: கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டுக்கங்கப்பா, இனி இந்த பேரூராட்சிக்கு எந்த நிதி எந்த திட்டத்துக்குன்னு ஒதுக்கப்படுதோ அதுக்கு தான் செலவு செய்யப்படணும். இத மனசுல வச்சுக்கிட்டு கிளம்புங்க. அரசு ஆணைகளை மீறவோ வளைக்கவோ நான் விட மாட்டேன், நீங்களும் அப்படியே இருக்கணும். ஒரு தலைவரா நீங்க இதுக்கு ஒத்துழைக்கணும்.
0: இத பார் சின்ராசு, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன்பா. அதே மாதிரி அதிகாரியா இருக்கிற உங்க ஃப்ரெண்டு சொல்றதையும் நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன்.
5: வாங்க தலைவர, வாங்க. புது அதிகாரிய பாத்தீங்களா, எப்படி தெரியறாரு?
0: யோ முருகேஷ், எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சியா?
5: ஏன் தலைவர் அப்படி சொல்றீங்க?
0: புது அதிகாரிய வந்திருக்கிறது யாரு தெரியுமா?
5: யாரு தலைவர?
0: நம்ம சின்ராசோட ஃப்ரெண்டு மகேஷ்னு பேரு.
2: மகேஷ் எப்படி நம்ம மாதிரி தானே? இல்ல
0: அதையா கேக்குற, தலைவரையும் கூட வந்திருக்கு.
2: ஏங்க
0: சின்ராசோட ஃப்ரெண்டும் இவனாட்டமே இருக்கான்.
2: ஐயோ தலைவரே.

0: அப்ப இனிமே எப்படி நம்ம பொழப்பு?
1: எப்படியாவது இவனுங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் ஐயா. நாம நினைச்சபடி நம்ம பழைய வாழ்க்கைய நாம வாழணும்.
0: நடக்கும் நடக்கும் தலைவர, நீங்க மனசு வச்சு எது நடக்காம இருந்திருக்கு?
1: காட்டுறேன், நடத்தி காட்டுறேன். இந்த தங்கராசு யாருன்னு காட்டுறேன் ஐயா.
2: ஹலோ சார். சார், நான் உள்ள வரலாமா?
3: வாங்க.
2: நான் முருகேச மகன் முத்துமணி. நீங்க வர சொன்னதா கேள்விப்பட்டேன்.
3: ஆமா ஆமா, இப்படி உட்காருங்க, கொஞ்சம் பேசுவோம்.
2: சொல்லுங்க சார்.
3: உங்க அப்பா முருகேஷ் எங்க அப்பா கிட்ட தான் வேலை பாத்துட்டு இருக்காரு.
2: தெரியுங்க, சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா கிட்ட தாங்க எங்க அப்பா வேலை செஞ்சிட்டு இருக்காரு.
3: அவர் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு
2: தெரியுமா? சம்பளம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அப்பப்ப கொஞ்சம் பணம் தருவார். தீபாவளி பொங்கலுக்கு புது துணி எடுத்து தருவார். இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதாங்க எங்க அப்பாவுக்கு உங்க வீட்டுல தர சம்மானம்.
3: உங்க அப்பாவோட உழைப்ப ஒருத்தர் உறிஞ்சுறாரு, இத பத்தி நீங்க கவலைப்பட்டதே இல்லையா?
2: அப்பாக்கு இது பயிடுச்சுங்க. சில சமயம் அப்பாவுக்கு பிடிக்காது, நின்றுடுவார். அப்புறம் இவரு கூப்பிடுவாரு, இல்ல அவரே வந்து நிப்பார். ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்.
3: ஓஹோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
2: கவர்மெண்ட் காலேஜ்ல பிஏ படிச்சிருக்கேன் சார்.
3: வேலை பாத்துட்டு இருக்கீங்களா?
2: இல்லங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
3: குட், உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தான் நான் வர சொன்னேன். உங்க அப்பாவோட உழைப்ப எங்க அப்பா உறிஞ்சதுக்கான பிராயச்சித்த நடவடிக்கை தான் இது. இதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா?
2: கண்டிப்பா சார், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்க இந்த ஊருக்காக பாடுபட நினைக்கிறத பல பேரும் பெருமையா பேசிக்கிறாங்க.
3: ஆமா, எனக்கு இந்த ஊர் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் என் சொந்த வீடு. ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட உங்க வேலை இருக்கணும், பரவாயில்லையா?
2: கண்டிப்பா, நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கேன்.
3: நான் எங்க அப்பா மாதிரிலாம் ஏமாத்த மாட்டேங்க, கணிசமான சம்பளம் கொடுப்பேன்.
2: ஓகேங்க.
3: இந்த ஊர்ல விவசாயம் ஜோரா நடக்கணும். எங்க வீட்டு 30 ஏக்கர் பூமி முழுக்க ஏதாவது வெள்ளாம நடந்துகிட்டே இருக்கணும். நெற்பயிரை நட்டுட்டு லாபம் வரல லாபம் வரலன்னு புலம்ப கூடாது. 2 ஏக்கர்ல கடலை, அடுத்த 2 ஏக்கர்ல கத்திரி வெண்டை மிளகா, இன்னும் கொஞ்ச நிலத்துல தர்பூசணி, தண்ணி போதாத இடத்துல மா பலா, நீரோட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல வாழை, இப்படி மாத்து பயிர்களையும் நாம பயிரிடணும்.
2: ரொம்ப சந்தோஷங்க, சரியா சிந்திச்சு பேசுறீங்க. பண்ணலாங்க, லாபம் வர்ற மாதிரி கண்டிப்பா செய்வோம்.
3: நீங்க எப்ப வேலையில சேர போறீங்க?
2: நான் வேலையில சேர்ந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க.
3: சூப்பர், கை கொடுங்க கை கொடுங்க.
2: ஓ ஷூ.
1: என்னையா முருகேசே?
0: சொல்லுங்க தலைவர.
1: என்னையா, நான் 8 அடி பாஞ்சா இந்த சின்னராசு 16 அடி பாயறான்.
0: ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. முன்னெல்லாம் நாம விவசாயம் பண்றதுக்கு சரியா பண்ண முடியலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆளுங்க வரலன்னு தவியா தவிப்போம். இப்ப என்னடானா, மந்திரம் போட்ட மாதிரி கூலிக்காரங்க கரெக்டா வர்றாங்க, விவசாயம் ஜரூரா நடக்கு. ஒண்ணுமே புரியல தலைவர.
1: அது மட்டும் இல்லையா, அப்ப எல்லாம் தானியங்களை களத்து மேட்ல போட்டுடுவோம், பெரிய லாபம் பாக்க முடியாது. இப்போ இவன் நிதானமா வியாபாரம் பண்றான், லாபம் அமோகமா வருதுயா.
0: இன்னொன்னு தெரியுங்களா, நம்மள பாத்துக்கிட்டு பக்கத்து கழனிக்காரங்க எல்லாம் நம்மள மாதிரியே விவசாயத்துல புது டெக்னிக்களை கடைபிடிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசியல்னு செழிப்பா இருக்குங்க தலைவர.
1: கல்ல நட்டு வச்சு ரியல் எஸ்டேட் பண்றதா இருந்த இடத்த எல்லாம் வெள்ளாம நடக்குதுயா.
0: தலைவர, விவசாயம் செழிச்சிட்டதால இப்ப கடகண்ணில எல்லாம் வியாபாரம் பெருகி போச்சு. மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, பண்டிகைகளை சிறப்பா கொண்டாடுறாங்க.
1: அட ஆமாயா, ரொம்ப வருஷமா இழுக்காம கிடந்த நம்ம மாரியம்மன் கோயில் தேரு இந்த வருஷம் இழுத்தாச்சே.
0: தலைவர, உண்மையிலேயே சொல்றேன், நம்ம சின்னராசு கெட்டிக்காரர் தாங்க.
1: ஆனா உண்மையா, நம்ம வாயால அவனை போடக்கூடாது. அப்புறம் நாம தோத்துட்ட மாதிரியும் அவன் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு இமேஜ் உருவாயிடும். நாம எப்படியாவது அவனை ஜெயிக்கணும். நம்மோட அனுபவ அறிவுதான் பெஸ்ட் நிறுவனம் ஆகணும்யா.
0: உங்க புள்ள கூட என் மகன் முத்துமணியும் இப்ப சேர்ந்துட்டான். ரெண்டு பேரும் வெளுத்து
1: வாங்குறானுங்க. விவசாயத்துல சாதிச்ச மாதிரியே புது அதிகாரிகளை பயன்படுத்தி பேரூராட்சி நிர்வாகத்தையும் ஒரு நல்ல வழி பண்ணிட்டாயா. இப்போ பேரூராட்சி நடவடிக்கைங்க ஒரு தினசனா போய்கிட்டு இருக்கு. தினமும் எல்லாரும் யோகா பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க.
0: ஆமாங்க, நானே சொல்லணும்னு இருந்தேன். போன வாரம் திங்கட்கிழமை நம்ம ஊர் ஸ்கூல்ல காலையில பிரேயர்ல எல்லா பிள்ளைகளும் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம சின்னராசு தான் அங்க இருந்து எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு.
1: ஒன்னுத்த விட்டு வைக்கலையா, எல்லாத்திலயும் புகுந்து விளையாடுறான்.
0: அது மட்டும் இல்ல தலைவர, சின்னராசோட கல்யாணத்துல எல்லாருக்கும் தாம்பூல பை தர்றதுக்கு பதிலா மரக்கண்ணுகளை தரப்போறதாவும் பேசிக்கிட்டாங்க.
1: இப்படியே போச்சுன்னா மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நம்ம ஊர் மாறிடும் போல இருக்கு.
0: ஆமா தலைவர, இவரை மாதிரி எடுத்துக்காட்டா ஊருக்கு ஒரு ஆள் இருந்தா போதும், அந்த ஊரே நல்லா ஆயிடும்.
1: முருகேசு, இத்தனை பெருமைக்கும் உடையவன் என் மகன் தான்னாலும் எனக்கு மனசுல என்னவோ நெருடலா இருக்கியா. அவனை நான் ஜெயிக்கணும், தலைவர் தான் டாப்னு ஒரு அழுத்தம்.

0: எனக்கு வரணும் ஐயா.
1: ஆமாங்க, அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் நம்ம முதல்ல யோசிக்கணும்.
0: யோ, ஒன்னு பண்ணலாம்யா.
1: என்னங்க?
0: முதல்ல பயன்பாட்டில் இல்லாத நம்ம கோடவுன் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அத சரி பண்ணிடுவோம். நம்ம ஊர் ஏழை மக்களுக்கு வீட்டுல விசேஷம்னு வரும்போது அதை கொடுத்து உதவலாமே.
1: சூப்பருங்க.
0: அது மட்டும் இல்லையா, கல்யாணம், காதுகுத்து, மஞ்சள் நீராட்டுன்னு வரும்போது ஊர் ஜனங்க இடம் கிடைக்காம தவிக்கிறாங்க பாரு. அப்போ நம்ம கோடவனை கொடுத்து உதவிலாம்னா பெரிய பாராட்டு கிடைக்கும்.
1: ஆமாயா, இதெல்லாம் இலவசமாவே கொடுத்துடலாமா?
0: முழுசா இலவசமா கொடுக்க வேணாயா, மதிப்பு இருக்காது. ஓரளவு கம்மியா பணம் வாங்கிக்கிட்டு கொடுப்போம். 10,000 வெளியில குடுக்கறத நம்ம கிட்ட 2,000 கொடுக்கட்டும்.
1: ஓஹோ, சூப்பர் ஐடியாங்க.
0: சரி சரி, போதும் போதும். இந்த சரிங்கிறது, தலையாட்டுறது, இதை தவிர உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதுயா.
1: புதுசா சிந்திக்கணும் நினைச்சு எதையாவது சிந்திச்சு அது வேற மாதிரி ஏடா உடம்பு ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் நான் எதுவும் புதுசா சிந்திக்கிறதே இல்ல.
0: சரி சரி, நீ சிந்திச்சதெல்லாம் போதும், பக்கம் போவோம். ஏதாவது கொத்தனார் வேலை, ஆசாரி வேலையை செய்ய வேண்டியதான்னு பாப்போம்.
1: பாப்போம் பாப்போம், வாங்க.

0: வாங்க முத்துமணி.
1: சொல்லுங்க சார்.
0: நம்ம குடோன எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி மாத்தினாரே எங்க அப்பா, அத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க?
2: நல்ல வரவேற்புங்க. தலைவர் தங்கராசோட முயற்சி அபாரம்னு பேசிக்கிறாங்க. இதுல ஏகப்பட்ட ஏழைகள் பலன் அடைறாங்க.
0: அடடே, எங்க அப்பா இழந்த பேரை மறுபடியும் சம்பாதிக்கிறாரா?
2: ஆமாங்க சார், இந்த நல்ல விஷயத்தை நாமும் வரவேற்கணுங்க.
0: சரி, நேத்து சாயந்தரத்துல இருந்து ஏதோ ரெண்டு லாரி குடோன்ல நிக்குது, என்ன விஷயம், ஏதாவது தகவல் தெரியுமா?
2: நானும் பாத்துட்டு தாங்க இருக்கேன். பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு உர மூட்டைகளாம். ஆர்டர் கேன்சல் ஆயிட்டுதான். அதான் திரும்பி கொண்டு போறதா இல்ல வேற அட்ரஸ்க்கு எடுத்துட்டு போறதான்ட்டு ஒரே குழப்பமா இருக்காங்க. தலைவர்கிட்டே சொல்லிட்டு குடோன்ல தங்கி இருக்காங்க. ரெண்டு லாரி நாலஞ்சு ஆளுங்க நேத்துல இருந்து இருக்காங்க சார்.
0: காலையில நானும் பார்த்தேன், அவங்கள மடக்கியும் விசாரிச்சேன், ஆனா சரியான பதில் சொல்லல. முன்னுக்கு பின்னா ஏதோ பேசுறாங்க. வாய கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பாப்போம்.
2: சரி சார், வாங்க சார் போலாம்.
3: யோ முருகேஷ்.
4: தலைவர.
3: என்னையா போலீஸ் தான் நம்ம வீட்டாண்ட வருது?
4: ஆமா தலைவர, ரெண்டு மூணு போலீஸ் அதிகாரிங்க வேற இறங்கி வர்றாங்க.
3: சரி சரி, பதட்டப்படாத, என்ன ஏதுன்னு கேப்போம்.
5: மிஸ்டர் தங்கராஜ், நாங்க ஸ்பெஷல் பிரான்ச் ஆபீஸ் அதிகாரிங்க, விசாரணைக்காக வந்திருக்கோம். ரெண்டு நாளா அக்யூட்டர்களை தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வெடி மருந்து கடத்தல் கும்பலுக்கு இடம் கொடுத்து உதவி செஞ்சிருக்கீங்க. அது அபாயகரமான உதவிங்கறதுனாலயும் விளைவுகள் ரொம்ப மோசம்ங்கறதுனாலயும் தேச துரோக சட்டத்தின் கீழே உங்களை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கோம்.
3: ஐயோ என்னது, கடற்பட்ட பூதம் புறப்படுது. நாங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சுதான் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். லாரியில உரம் மூட்டைகள் தான் இருக்குன்னு
5: சொன்னாங்க. என்னங்க நீங்க, என்ன குழந்தையா? அவங்க சொன்னது அப்படியே நம்பறதுக்கு? அந்த பசங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு பசங்க.
4: ஓஹோ, ரெண்டு நாள் தங்கிக்கிறோம், வாடகை எவ்வளவு வேணாலும் தாரோம்னு சொன்னது இந்த மாதிரி சேட்டை பண்றது தானா?
3: இன்ஸ்பெக்டர் சார், நான் இந்த ஊர் தலைவர், எனக்குன்னு கொஞ்சம் கௌரவம் இருக்கு.
5: அதெல்லாம் நேத்து வரைக்கும், இப்ப தேச துரோக வழக்கே உங்க மேல பதிவாகிறதுக்காக இருக்கு. விசாரணையில சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுங்க. இப்ப வாங்க ஸ்டேஷனுக்கு.
3: ஐயோ சார், இந்த ஸ்டேஷன் விசாரணை இதெல்லாம் பழக்கமில்லாத அனுபவம் சார். யோ முருகேசு.
4: தலைவர.
3: எங்கயா என் மகன் சின்ராசு, அவன்தான் என் பிரச்சனை தீர்த்து வைப்பான்.
4: சின்ராசுக்கு ஆயுஸ் நூறுங்க. அது பாருங்க, சின்ராசே வர்றாப்ல, கூடவே போலீஸ் வேன் ஒண்ணு
3: வருதே. சின்ராசு, வட வட வட, வர்ற போலீஸ் வேன் வேற வருதுடா. நீதாண்டா எப்படியாவது இதுக்கு ஒரு வழி பண்ணும்.
0: அப்பா கவலைப்படாதீங்க, நான் கணிச்சது சரியா போச்சு. வெடி மருந்து ஆயுதம் கடத்துற கும்பல் உங்ககிட்ட இடம் கேட்டிருக்காங்க, நீங்களும் தெரியாம கொடுத்திருக்கீங்க. ஆனா நான் காலையிலேயே துப்பு கண்டுபிடிச்சு உள்ளூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள மடக்கி பிடிச்சாச்சு. இப்ப லாரிகளும் கடத்தல் கும்பலும் உள்ளூர் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் வந்திருக்கிறதா உள்ளூர் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்தது, அதான் அவர் இங்க வரணும்னு சொன்னாரு, கூட்டிட்டு வந்திருக்கேன்.
6: உங்க மகன் சரியான நேரத்துல துப்பு துலக்கி எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாரு. பெரிய தப்புக்கு துணை போக இருந்தீங்க, சின்னராசு தடுத்துட்டாரு. சார், நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர், பேர் தணிகாச்சலம். இவரு இந்த ஊர் தலைவர் சார். இவர் பேர்ல இதுவரை எந்த குற்றமும் பதிவானது இல்ல. இப்ப கூட இவர் அடக்கலம் கொடுத்தது ஒரு வகையில நல்லதாதான் போச்சு. குற்றவாளிகளை நம்ம எளிதில் பிடிச்சிட்டோம் சார். இவரை நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டாம்,
5: பாராட்டது.
6: லாரிகளையும் உங்க பொறுப்புக்கு தர்றோம்.

0: ஓகே, தேங்க்யூ வெரி மச். எங்க வேலையை நீங்க ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டீங்க.
1: எல்லாம் சின்னராஜ் உபயம், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
0: மிஸ்டர் சின்னராஜு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: இது என்னோட கடமை சார்.
1: நாங்க வர்றோம்.
0: ஓகே, நாங்களும் கிளம்புறோம்.
3: சின்ராசு, நான் உன்னை ஜெயிக்கணும்னு எப்படியோ பிளான் பண்ணம்பா, ஆனா உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்பா.
2: இல்லப்பா, நான் ஜெயிக்கவும் இல்ல, நீங்க தோக்கவும் இல்ல.
3: நீ இப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மைப்பா. உண்மையா, நான் தோத்தது தோத்ததுதான்.
2: நான் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஊர்ல இன்னும் நிறைய இருக்குப்பா. பொன்வயல் கிராமம் பேருக்கு ஏத்த மாதிரி பொன்னான கிராமம்னு பேர் எடுக்கணும். ஹலோ, ஆமா, பொன்வயல் கிராம பேரூராட்சி தலைவர் மகன் தான் பேசுறேன். ஓஹோ, அப்படியா? எங்க ஊருக்கா? சிறந்த கிராம விருதா? அதுவும் கலெக்டர் கையில இருந்தேவா? எங்க அப்பா தான் வாங்கணுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே ஓகே ஓகே,
4: அன்னைக்கே நம்ம சின்ராசுக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் கலெக்டர் தலைமையிலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன சொல்றீங்க?
3: இது ரொம்ப நல்லா இருக்குதே, அப்படியே செஞ்சிருவோம்.
4: சின்ராசு எப்படி?
5: அட போங்க மாமா.
6: இதுவரை விடியலை நோக்கி நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் கே சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் தங்கராசுவாக எஸ் முரளிதரன், முருகேசுவாக சி ராஜா அப்பாசாமி, சின்னராசுவாக ஆர் பரத்ராம், பஞ்சவர்ணமாக வி வி மீனாட்சி, முத்துமணியாக கே விஸ்வநாதன், தணிகாச்சலமாக ஆர் நந்தகோபால், காவல்துறை அதிகாரியாக எம் பாலசுப்ரமணியன், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

தூஸ்திரபரம் சமரம் சமானம். கிராத பாண்டுசூனு சமரம் ஆபேனதூ. கிராதனும் பாண்டுசூனுவும் சமரத்தே செய்து. கிராதன் ஆ கஷாலவேஷாரியாயிருக்கிற பகவான் ஸ்ரீபரமேஸ்வரனும் ஆ பாண்டுபுத்திரனாயிருக்கிற அர்ஜுனனும் தமிழ் சமரம் செய்யானாய்ட்டு புறப்பட்டு. பகவான் ஸ்ரீபரமேஸ்வரன் சமரம் செய்ய புறப்பட்டு. எந்தடோ பண்ணது? பகவான் ஸ்ரீபரமேஸ்வரன் சமரம் செய்ய புறப்படே. ஆன்னத்தை காலத்து ஞாரெங்கிலும் ஒராள் சமரம் செய்யாதே கண்டு பாக்கி உண்டாயிரங்கில் பகவான் மாத்தே உண்டாயிரத்துள்ளூ. இந்தா பாக்கி ஒரு விதம் எல்லாவரும் சமரத்தில் புறப்பட்டேக்கிற கால அல்லே. இப்ப இடக்கிடக்கு கேட்கும் சமரங்கள். இந்தா சமரம் செய்யாதே கண்டு ஆர்க்கும் ஒரு காரியம் நடக்கலாயிட்டு. ஓ பகவான் தோன்றிட்டுண்டும் தன் காரியம் நடத்தணும் தானும் சமரத்தில் புறப்படுக நல்லது. பகவானாணு பண்ணிட்டு காரியம் இல்ல. அவனோட காரியம் நடக்கணும் சமரம் செய்ய தான் வேணும். இதுல புதியதொன்னும் கிட்டுல மாத்திரல்ல அவனோட கையில் உள்ளது தான் அவளை எடுத்துக்கொண்டு போவ. சொர்ணாயிட்டோ ஒக்கே எந்தெங்கிலும் பகவான் உண்டில் அதுக்கே ஆள் எடுத்துக்கொண்டு போவ. இதாரும் ஜோக்கில்ல தைரியம் அப்படி. அப்போ அதுபோல சமரம் செய்யணும் என் நிச்சயிச்சு சமரம் செய்யாய்ட்டு புறப்பட்டுண்டும் அல்லே. அதல்லோ அங்கே உள்ள சமரல்ல. பின்னோ பாண்டு சூனு கிராத சமரம் ஆதேனதூ. ஆ பாண்டு சூனுவாய்ட்டு ஆ கிராதமூர்த்தி சமரம் செய்து என்பால் யுத்தம் செய்து. யுத்தம் செய்யாய்ட்டு புறப்படையுண்டாயது. அது எதினாது யுத்தம் செய்ய புறப்பட்ட எந்தா பகவான் தன் பக்ரோத்தமனாய்டுள்ள ஆளல்லே அர்ஜுனன். அப்ப அர்ஜுனோடு யுத்தம் செய்ய புறப்பட்ட எந்தாங்க ஆவசியம். அது எந்த வச்சால் அர்ஜுனன் பகவானே தபஸ் செய்யணும் வேறொன்னும் ஆ தர்மபுத்திரர் அது நிர்சனுசரிச்சு ஆ பகவான் ஸ்ரீபரமேஸ்வரனை தபஸ் செய்து பிரசாதிப்பிச்சு அதுகத்தில் ஆ பாசுபதம் சம்பாதிக்கணும் நிச்சயச்சிட்டு கைலாசபர்வத்தின் தழுவர பிரதேசத்தில் சென்று அதிகாயிருக்கிற தபஸ் செய்யண்டாயது அர்ஜுனே. அங்கே தபஸ் அங்கிட்டு தொடங்கிய சமயத்தில் ஆ தபஸ்ஸிண்ட் காடிஞ்சம் கொண்டு அவிடே கழிஞ்சு கூடியிருந்த மகர்ஷிமாருண்டு. ஈஸ்வரனை சேவிச்சு கொண்டு கழிஞ்சிருந்த மகர்ஷிமார் அவர்க்கு அவிட கழிச்சு கூட்டான் வையாதே கண்டாய் சூடின் சக்தி கொண்டே. அங்கே வந்தப்போ அவரெல்லாவரும் கூட தேவியட அடுத்து அவிட சென்று சங்கடம் அறிக்கையுண்டாயதே. அல்லே தேவி ஒரு விதத்திலும் அவட கழிச்சு கூட்டான் வையாதே கண்டாயிட்டு. அதுகொண்டு பகவானோடு பண்ணு எத்தையும் வேகம் அர்ஜுனே அதிகரிக்க வேண்டது செய்யணும் என்னாவசியப்படையுண்டாயது. அங்கே மகர்ஷிமாருடைய ஆவசியம் அனுசரிச்சு தேவி பகவான் அடுத்து என்ன ஆசியப்பட்டு. அல்லே பிரியதமன் ஆ உண்ணி அர்ஜுனன் எத்த காலி அவிடத்தை சேவிச்சு கொண்டு கழியணு எத்தையும் வேகம் போய் அவனை அனுகிரகிக்கணும் என்னப்போ பகவானும் ஓ பார்வதி அங்கே ஆவாம் என்ன ஆலோசிச்சு எந்த வேண்டே. அர்ஜுனன் வெறதையல்ல தபஸ் செய்யணே பாசுபதம் கிட்டு வேண்டிட்டு தபஸ் செய்யணும். அப்போ அர்ஜுனன் சுதே தான் குறச்சு அஹங்காரம் உண்டு மனசில். தந்த போல யோகியனாய்டுள்ள ஒராள்

நேரம் 10:39. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக நேயர்கள் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்ததாக இனிய இரவு வணக்கம் என குறிப்பிட்டு பட்டிக்காட்டு பொன்னையா படத்தில் தனக்கு பிடித்த பாடல் இதுதான் என சொல்லியிருக்கிறார் நாமக்கல் செல்வராஜ். அவர் கேட்டிருக்கும் அந்த பாடல் எதுவாக இருக்கும் கேட்கலாமா?

0: 10:43 நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குரல் பதிவு வந்திருக்கிறது, கேட்கலாமா?
1: இனிய இரவு வணக்கம். முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா. ஞாபக நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல் படம் ஆண்டவன் கட்டளை பாடல் 6 மடங்கு 6. இந்த பாடலை வழங்குவதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் 10:48 48 நொடிகள். ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியை வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்ச்சி நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக உங்களை நேரலையில் சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாந்தி சிவன் அரியமங்கலத்திலிருந்து தனது விருப்ப பாடலை கேட்டிருக்கிறார். பாசமலர் படத்திலிருந்து அவரின் விருப்ப பாடல் இதோ.

0: நேரம் 10:54. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் விருது. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குரல் பதிவு வந்திருக்கிறது. அந்த நேயர் யாரோ?
1: ஐயா வணக்கம், நான் நாமக்கல்லிலிருந்து அட்டப்பாறை புதூர் ராமசாமி பேசுகிறேன். எனக்கு ஞாபகம் விருதே நிகழ்ச்சி கண்காட்சி படத்திலிருந்து காடை பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் என்ற பாடலை ஒளிபரப்புமாறு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: மாட்டீங்க.
1: சாமி காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம்.
0: காடை பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம், காக்கா பிடிக்க மாட்டோம்.

நேயர்கள், நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக இதுவரை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நேயர்கள் வாட்ஸ்அப் வழியாக தங்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தார்கள், நம்மையும் மகிழ்வித்தார்கள். நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாக தொடர்ந்து இணைந்திருங்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளாக அடுத்ததாக கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் லண்டன் ஓபல் மைதானத்தில் நடைபெறும் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது அரையிறுதிப் போட்டியின் நேரலை வர்ணனையை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வழியாகவும் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம்.